ஆத்மிகே சர்வ தந்திராத்மிகே சர்வ யந்திராத்மிகே சர்வ பீடாத்மிகே சர்வ தத்வாத்மிகே சர்வ சக்தியாத்மிகே சர்வ வித்யாத்மிகே சர்வ யோகாத்மிகே சர்வநாதாத்மிகே சர்வ சப்தாத்மிகே சர்வ வர்ணாத்மிகே சர்வ விஸ்வாத்மிகே சர்வகே ஹே ஜெகன் மாத்ரிகே.

நேரம் 5:36. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பாம்பே சகோதரிகள் அவர்களின் குரல்களில்.

நேரம் 5:45. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சோபனா அவர்களின் குரலில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, ஆஸ்வின மாதம் 5ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 10ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது ரெயின்போ பண்பலை 101.4. இனி இன்றைய ஒலிபரப்பை இனிதே கேட்கலாம். தொடர்வது குரல் அமுதம்.

ஒருவனுடைய பெருஞ்சிறப்பா மானம் கெடும் நிலை வந்த பிறகு உடம்பை மட்டும் பேணி வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்தாகுமா? குறள் எண் 968 அதிகாரம் மானம்.

ஒருவனுடைய பெருஞ்சிறப்பா மானம் கெடும் நிலை வந்த பிறகு உடம்பை மட்டும் பேணி வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்தாகுமா? குறள் எண் 968 அதிகாரம் மானம்.

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. அனைத்து நாடுகளும் மோதலை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக ஞாயிற்றுக்கிழமை அன்றும் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் உள்ள விமான பயிற்சி பயிற்றுவிப்பாளர் பள்ளியிலிருந்து 54 விமானிகள் பயிற்சியை நிறைவு செய்தனர். அனைத்து தரப்பு மக்களும் சொந்த வீடு வாங்குவதற்கான சூழலை மாநில அரசு ஏற்படுத்தி தரும் என்று அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மதுரை மாநகராட்சி சௌபாகியவதி நகர் கண்மாயில் மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை நேற்று தொடங்கி வைத்தார். இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக்க அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்து விட்டதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியாவுக்கு பதக்கம் உறுதியாகியுள்ளது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் காலை 6:02. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். இந்த அழகான ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் அனைவரும் ஓய்வெடுத்து உங்கள் மனதையும் உடலையும் சற்று நிதானமாக வைத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியம் பெறுங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எம் எஸ் சுப்புலட்சுமி குரலில் விநாயகர் பாடல் கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் காலை 6:07. ஒருமுறை ஒரு குழந்தை அவள் தாயிடம் கேட்டாளாம், அம்மா, தன்னம்பிக்கை என்றால் என்ன? அப்படி, எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்ற உணர்வுதான் தன்னம்பிக்கை என்று அந்த தாய் அழகாய் சொன்னாளாம். ஆக, இந்த உலகத்தில் முடியாது என்ற ஒன்று கிடையவே கிடையாது. நிச்சயம் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எது கூடாத காரியம் என்று நாம் நினைத்தாலும் அது நிச்சயம் நடக்கும். ஆக, இதே தன்னம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெருமாள் பாடல். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

ஒருமுறை ஒரு பேராசிரியர் மாணவர்களிடம் கேட்டார்களாம், நாம் யாரிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று. அதற்கு அந்த மாணவர்கள் சொன்னார்களாம், தாயிடம் என்று. இன்னொரு மாணவர் சொன்னாராம், என் தந்தையிடம் என்று. இன்னொரு மாணவி சொன்னாராம், என் உடன் பிறந்தவோரிடம் என்று. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சொல்ல பேராசிரியர் என்ன சொன்னார் தெரியுமா? மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடையை சொல்ல பேராசிரியர் சொன்னார், முதலில் தனக்குத்தானே உண்மையாக இருக்க வேண்டும் என்று. ஆக நாம் பிறரிடத்தில் உண்மையாக இருப்பதை காட்டிலும் நமக்கு நாமே உண்மையாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற செயல் நமக்கு பிடித்துதான் செய்கிறோமா அல்லது பிடிக்காமல் செய்கிறோமா, ஏன் இந்த விடயம் செய்கிறோம் என்கிற பல கேள்விகளுக்கும் நம்மிடம் பதில் இருக்க வேண்டும். ஆக நம்மோடு நாம் உண்மையாக இருப்போம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அழகான பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 6:16. அடுத்த பாடல் டிகே கலா குரலில் கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற தயக்கம்தான் நம் வாழ்க்கைக்கான முதல் தடங்கள். ஆக தன்னம்பிக்கையோடு ஒரு விடயத்தை துணிந்து செய்யுங்கள், அது யாருக்கும் பாதிப்பில்லாமல் இருக்குமேயானால் நிச்சயம் வெற்றியை தரும்.

எஸ் ஜானகி குரலில் பக்தி பரவசமான பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் அம்மன் பாடல், இதோ உங்களுக்காக.

உன் பலத்தை தேடு, உன்னால் முடியும் என்று உன் செயலில் நிரூபித்து காட்டு. உன் இலக்கை அடையும் வரை ஓயாதே. ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேஜே யேசுதாஸ் குரலில் சிவன் பாடல்கள் கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் பக்தி பரவசமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கிருஷ்ணர் பாடல்.

இன்று நீ செய்யும் சிறு சிறு முயற்சிகள் தான் நாளை உன்னுடைய வெற்றியின் ரகசியம். ஆக இன்றைக்கே எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாமல் செய்து முடித்து விடுங்கள். அது நாளைக்கு உங்களின் கனவுக்கு வலுவூட்டும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில்.

0: நேரம் காலை 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பண்டிகை காலங்கள், விழா காலங்களின் போது மட்டுமே நாம் சுண்டல் செய்து சாப்பிடுவோம். சாதாரணமாகவே 2 நாளைக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு பருப்பு வகையை சுண்டலாவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பலகாரமாகவோ செய்து சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லது. பருப்பு வகைகளில் புரதச்சத்து அதிகம் இருக்குது. கொண்டக்கடலை, பட்டாணி, வேர்க்கடலை, தட்டப்பயிறு, பாசிப்பயிறு போன்றவற்றை சாப்பிடணும். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை போன்ற பண்டிகைகளின் போது நாம் எல்லாரும் சுண்டல் செய்து சாப்பிடுவோம். கருப்பு கொண்டக்கடலையில் ஃபோலேட், மெக்னீசியம் போதுமான அளவு இருக்குது. இது மாரடைப்பு காரணியான ஹோமோசிஸ்டினை கட்டுக்குள் வைத்து அந்த நோய் வராமல் பாதுகாக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு அவசிய தேவையான ஃபோலிக் அமிலம், ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொண்ட சாப்போனின் போன்ற வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. வெள்ளை கொண்டக்கடலையை விட இதில் நார்ச்சத்து அதிகங்கிறாங்க. குளுக்கோஸ் பயன்பாட்டை மேம்படுத்தக்கூடியது என்பதால் நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கொண்டக்கடலையை தொடர்ந்து சாப்பிடலாம். இதன் சாறு இரும்பு சத்து நிரம்பியது. இரும்பு சத்து குறைபாட்டுக்கு, இரத்த சோகைக்கு இதை கட்டாயம் சாப்பிடணும். பன்னீர்செல்வம் சார், உங்களுக்கு தெரியும், நாம் உண்ணும் உணவை பொறுத்து தான் நமது உடல் நலன். வேக வைத்த கொண்டக்கடலையை தினமும் 1 கப் சாப்பிட்றது நல்லது. நிறைய கலோரி சக்தியை தரவல்லது. கொண்டக்கடலையை தண்ணியில் ஊற வச்சு சுண்டலா செய்து சாப்பிடுவது வழக்கம். ஆண்மை அதிகரிக்கும், மெலிந்த உடல் பெருக்கும், சளி இருமல் குணமாகும், நுரையீரல் தொடர்பான நோய்களும் நீங்கும். கொண்டக்கடலையில் நார்ச்சத்து, பொட்டாசியம், வைட்டமின் பி, மெக்னீசியம், இரும்பு, செலீனியம் ஆகியவை இருப்பதால் இதயத்துக்கு பலம் சேர்க்கிறது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைப்பதால் இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது. இதில் இருக்கும் இரும்பு சத்து, கால்சியம் நம் உடலில் உள்ள எலும்பை வலிமையாக்குகிறது. சுண்டல் சாப்பிட்டோம்னா வயிறு எளிதில் நிரம்பும். வயிறு மிக எளிதில் நிறைவை உணரச் செய்து பசியுணர்வு கட்டுப்படுத்தப்படும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லவை. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே திருமூலரின் பொன்மொழி. உலகிலேயே அனைத்து விஞ்ஞானிகளும் வியந்து பார்க்கும் ஒரு பெரிய அற்புதம் நமது உடம்பு. மனிதன் தனது உயிரைப் போலவே உடலினையும் பேண வேண்டும். மன வலிமையைப் போலவே உடலிலும் வலிமை பெற்றவர்களாக இருந்தனர் நம்முடைய முன்னோர்கள். ஒவ்வாத பொருட்களை நமது உடல் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. இயல்பானவற்றை நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ளும். இயல்புக்கு மீறிய செயல்கள் நடைபெறும் போது நம்முடைய உடம்பு, மனம் இரண்டும் நடுக்கத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்யும். இயல்புக்கு மீறியதில் தான் வேண்டாத உணவு, வேண்டாத உணர்வு ரெண்டும் வரும். இவை இரண்டையும் நமது உடலும் உள்ளமும் போராடி வெளியேற்றும். நமது உடல் நாம் நினைப்பதை செயல்படுத்தும்படியான வாழ்க்கையை வாழ்வதே வாழ்வியலின் உச்சமாகும். பன்னீர்செல்வம் சார், நமது மூத்தோர் எல்லாத்தையும் ஆழ்ந்து அனுபவித்து தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவர் வாழ்க்கையும் வித்தியாசமானது. சிலருக்கு தினமும் வேலை நேரம் போக ஓய்வு நேரம் அதிக அளவில் இருக்கும். சிலருக்கு ஓய்வு நேரம் மிக குறைவாகவே இருக்கும். இதில் அதிக நேரம் ஓய்வில் இருப்பவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்பது எல்லோருடைய நினைப்பு, சரிதானுங்களா? ஆனால் அப்படி அல்லன்னு ஓர் ஆய்வு முடிவு தெரிவிக்குது. ஒரு நாளைக்கு ஓய்வு நேரம் 2 மணி நேரத்துக்கு கீழ் உள்ளவர்களிடம் மகிழ்ச்சி எண்ணம் அதிக அளவில் உள்ளது. அதே நேரம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துக்கு மேலே ஓய்வை அனுபவிப்பவரிடம் மகிழ்ச்சி எண்ணம் குறைவாகவே உள்ளதுன்னு அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எண்ணம் போல் வாழ்வுன்னு ஒரு சொலவடை இருக்கு. அதனால் கிடைக்கும் வாழ்வை மகிழ்ச்சி

0: மகிழ்ச்சியா வச்சுக்குவோம், நம்மை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

மாகடிச்சு எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இழந்திருக்கோம். இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். சூப்பர் ரம்யான், ரொம்ப நாளா நீ வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் மகிழ்ச்சியில அப்படியே குத்தாட்டம் போடுறது எனக்கு நல்லாவே தெரியுது. சரி, நீ என்ன கேள்விமா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கறது எனக்கு நல்லாவே வந்து கேட்குது. சூப்பரான ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கேன் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில. என்ன கேள்வி தெரியுமா? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே கொடுங்க. என்ன டே அப்படின்னு தெரியுமா அப்படின்னு நான் கேட்குறப்ப நீங்கள் சொல்லுவீங்க, என்னம்மா இது கூடவா தெரியாது, இன்னைக்கு சண்டேம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. சண்டேனாலே ஸ்பெஷல் தானே, ஏன்னா வந்து அன்றைக்கி தான் வந்து ஓய்வு எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், மற்ற வேலைகள் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக வந்து சண்டே தான் இருக்குது அப்படின்றதுனால அது ஸ்பெஷல் தான். ஆனால் அதுலேயும் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, என்ன தெரியுமா? எஸ், எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளால் வாழ்ந்துட முடியும், ஆனால் இந்த விஷயம் இல்லைனா நம்மளால் இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா தண்ணி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? எஸ், அப்படிப்பட்ட ஆறுகள் தினத்தை தான் இன்றைக்கி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க இன்றைக்கி உலக ஆறுகள் தினத்தை வந்து கொண்டாடிட்டுருக்கோம். எஸ், இந்த ஆறுகள் தினத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதற்கு முன்னாடி இன்றைக்கான கேள்வியை சொல்லணும்ல, உலக ஆறுகள் தினத்தை முன்மொழிந்தவர் யார், அதுதான் இன்றைக்கான கேள்வி. அதாவது ஒரு டே வருது, ஒரு விஷயம் வந்து வரப்போகுது அப்படின்னா அது இனிஷியேட் பண்ணியிருப்பாங்கல்ல, இது வேணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த நபர் யார் அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வி. அதாவது உலக ஆறுகள் தினம் அப்படின்ற டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை முன்மொழிந்த அந்த நபர் யார் அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வி. இதை நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் அதுக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லலாம். அந்த பதில் வந்து கரெக்டா தப்பா அப்படின்றத நிகழ்ச்சியோட நிறைவுல சொல்றேன். நேர்கள் எல்லாருமே சொன்ன உடனே வந்து சுறுசுறுப்பா அப்படியே காலையில எழுந்து ஞாயிற்றுக்கிழமையில ஓய்வு ஓய்வு ஆட வணக்கம் சென்னையில பதில் சொன்னதுக்கு அப்புறம் தாண்டா ஓய்வு அப்படின்ற மாதிரி வந்து பதில வந்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. எஸ், ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இதே மகிழ்ச்சியோட ஒரு பாடலை கேட்டு வந்துடலாமா? மாற்றான் திரைப்படத்திலேருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க. என்ன பாடல் ரம்யா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ் சூப்பரான பாடல் தான். என்ன பாடல், யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோமா? ஜாவித் அலி மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடிய ஒரு பாடல், மதன் கார்கியோடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

இதே சுறுசுறுப்போட நேயர்களான நீங்க வந்து பதில்களை அனுப்பியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எஸ், பதில்களை படிக்க வேண்டிய டைமும் வந்தாச்சு. இன்னைக்கான கேள்வி, உலக ஆறுகள் தினத்தை முன்மொழிந்த அந்த நபர் யார் அப்படின்றதான் கேட்டிருந்தேன். நேயர்கள் எல்லாரும் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யார் எங்கிருந்து என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா. தேனி ஹரிராம், வணக்கம் சென்னை, வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கமலாவரதன், வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பதிலை சொல்லலை. அதே போல தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியமும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இனிய இனிய இனிய காலை வணக்கம். கமலாவர்தன், உலக சுற்றுலா தினம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், நான் சொல்ல நினைச்சேன் பட் ஆனால் நேயர்கள் வந்து முந்திக்கிட்டீங்க. எஸ், இன்னைக்கு இன்னொரு தினமும் கூட. என்ன தினம்? உலக சுற்றுலா தினம். அடடா, யாருக்கு தான் சுற்றுலா போகிறது பிடிக்காது? இன்னைக்கு ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம், ஆனால் அந்த பிளான் எப்போ நடக்குமோ. சீரியஸாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி, இல்லை ஃபேமிலியோடவும் சரி, நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், இங்கே நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பிளான் வந்து நிறைவேறத்துக்குள்ளே, அதை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எப்பப்போ அப்படின்ற மாதிரி ஆயிரும். எஸ், இன்னைக்கு உலக சுற்றுலா தினமும் கூட. அதனால் எல்லாருமே வந்து சேஃபாக எங்கே போகிறதுனாலும் போயிட்டு தாராளமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டில் இருந்து ஆன்சர் வந்து அனுப்பியிருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்றத வந்து எஸ் நிகழ்ச்சியோட நிறைவில் தானே சொல்ல முடியும். செங்கல்பட்டிலேருந்து ரமணி வில்வம் அவங்களும் வந்து விடை அனுப்பியிருக்காங்க. காலை வணக்கம், அதாவது ஞாயிறு காலை வணக்கம் அப்படின்னு வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முகசுந்தரமும் வந்து விடை அனுப்பியிருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவங்களும் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன், வணக்கம் தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் பதில் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த மாதிரி நீங்களும் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்ணணும்? எஸ், காலையில் ஃபோனை எடுத்து ரீல்ஸ் பார்க்குறதுக்கோ அல்லது சமூக வலைதளங்களில் வந்து உடனே பார்க்குறதுக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிட்டு அதுக்கு முன்னாடி வந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் வந்து வடக்கம் சென்னை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு கேள்வியை வந்து ஆர்ஜே ரம்யா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அதனால் அதுக்கு கீழே வந்து நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் ஹாப்பியாக, நீங்களும் ஹாப்பியாக, எல்லோரும் ஹாப்பியாக. எஸ், நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நேயர்களான நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக பதில்களை வந்து சொல்லிட்டுருக்கப்போ.

எஸ் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து இதே பிரிஸ்கோட சூப்பராக நிகழ்ச்சியை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வெடி திரைப்படத்தில் இருந்து எந்த பாடல்னு பார்த்துடலாமா? எஸ் விஜய் ஆண்டனி சங்கீதா ராஜேஸ்வரி இணைந்து பாடிய ஒரு பாடல் வாலியுடைய வரிகளில் சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த கட்டம் என்ன, நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, நான் படிக்க போகிறேன். எஸ் பதில் சொல்லிவிட்டு இந்த பாட்டு கேட்டுட்டு வாங்க.

சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 7:17 ஆகிட்டு இருக்கு. எஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ், வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கேள்வியோட தொடங்கி இருந்த உலக ஆறுகள் தினம்ங்க என்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு தான் உலக ஆறுகள் தினம் செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ உலக சுற்றுலா தினம். ஒரு சிலருக்கு வந்து போர் அடிக்குது, பேசுறதுக்கு வந்து எதுவுமே எனக்கு தோண மாட்டேங்குது, ஆனால் மனசு ரொம்ப பாரமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னும் போது அவங்களோட பைக்கை எடுத்துகிட்டு அல்லது அவங்களுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு என்னவோ பாட்டை கேட்டுட்டு அப்படியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சுற்றுலா, இந்த மாதிரி வெளியே கொஞ்சம் சுற்றி பார்க்குற அப்படி இந்த நிகழ்வு வந்து நமக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுங்க. ஆனால் அப்படி போகிறப்ப சேஃப்டியோட பாதுகாப்போட நம்ம போயிட்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, இன்னைக்கான கேள்விக்கு நேயர்கள் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து நிகழ்ச்சியோட நிறைவில் தான் அந்த பதில் வந்து கரெக்டா இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி யார் எங்கெங்கிருந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. நிகழ்ச்சியோட ஸ்டார்டிங்லேயே நிறைய நேயர்கள் வந்து குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு சூப்பராக வந்து பதிலை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்தது வந்து யார் எங்கேருந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்துருவோமா. எஸ், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நன்றிகள் நன்றிகள், உங்களுக்கும் நன்றிகள். தேனி ஹரிராம் வணக்கம், சென்னை உலக ஆறுகள் தினத்தை முன்மொழிந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு விடையை வந்து அனுப்பியிருக்காங்க. அதே போல ஹேமலதா வந்து ஒரு வந்து அழகான ஒரு மோட்டிவேஷனலை வந்து கோட் வந்து அனுப்பியிருக்காங்க. நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பது சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து என்ன நினைச்சாலும் கரெக்டாக நினைங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்றது சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல சூளை ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம், நலமா ரம்யா சகோதரி, சூப்பராக இருக்கேன், நீங்களாம் இருக்கும்போது இன்றைக்கி என்ன குறை அப்படின்வாங்களே, அந்த மாதிரி செமையாக இருக்கேன், நீங்களும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜே ரம்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சும் சூளை ரீஜா மனோகரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அடுத்ததான் வந்து புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீர மணிபாலன் அப்படின்றவங்க வந்து சூப்பராக வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும், அதாவது ரம்யாக்கு மட்டும்

சொல்லலை, ஆர்ஜேக்கு மட்டும் நான் சொல்லலை, இங்கே இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பதிலையும் கூட அனுப்பியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம் பதில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. செய்யார்லேருந்து சந்திரசேகர் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பதில் வந்து ரம்யா மேடம் இதுதான் அப்படின்னு சொல்லி பதிலை வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நான் தான் படிக்க மாட்டேனே, நிகழ்ச்சியோட நிறைவில் தானே பதில் சொல்லுவேன். எஸ் பூபாலன் பாலா வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம் பதில் அப்படின்னு வந்து அவரும் பதில் சொல்லியிருக்கார். எஸ் இந்த மாதிரி நீங்களும் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோனை எடுங்க, ஃபேஸ்புக்கு போயிட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற அந்த முகநூல் பக்கத்தில் வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்போம், ஒரு பதிவு வந்து போட்டிருப்போம். அந்த பதிவுக்கு கீழே நீங்கள் வந்து பதில் சொல்லலாம். என்ன கேள்வி அப்படின்னா, உலக ஆறுகள் தினத்தை முன்மொழிந்த அந்த நபர் யார் அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வி. உங்களுக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சுது அப்படின்னா தாராளமாக போடலாம், தெரியாட்டியும் பரவாயில்ல, போய் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னாலே போதும், அந்த ஆர்வத்திலேயே நீங்கள் அந்த விஷயத்தை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிருவீங்க. எஸ் அதே மாதிரி பதிலை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி நீங்கள் அனுப்புவீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா? படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்து கே இருக்கு, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. நிகழ்ச்சியில் அடுத்தது என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்கிறேன்.

ரஞ்சித் ஜாசி இணைந்து பாடிய ஒரு பாடல் தபு சங்கருடைய வரிகளில் மணி சர்மாவுடைய இசையமைப்புல சூப்பரா கேட்டு முடிச்ச நேரம் 7:26 ஆகிடுச்சு. எஸ், சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேயர்கள் எல்லாருமே வந்து பாடல் கேட்டு முடித்த அதே சுறுசுறுப்பு, அதே எனர்ஜியோட வைபா டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து அப்படியே பதிலை வந்து டைப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அடாடா என்னடா இது, இந்த மாதிரியான ஒரு பாட்டை வந்து காலையிலே வந்து வைபேத்துற மாதிரி போட்டுட்டு என்னை டைப் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்கிறீங்களே ரம்யா, என்னால் எப்படி டைப் பண்ண முடியும், நான் ஃபோனை எடுத்து டைப் பண்ணுறேன் ஆனால் என் கை கால்லாம் டான்ஸ் ஆடுதே அப்படின்னு சொல்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எஸ், நீங்கள்லாம் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் எனக்கு நல்லாவே தெரியும். எஸ், ஒரு பக்கம் டான்ஸு ஒரு பக்கம் டைப்பிங் அப்படின்னு சொல்லி பதிலை எல்லாருமே அனுப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எஸ், யார் எங்கேருந்து என்ன பதில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துருவோமா. எஸ், இன்றைக்கான கேள்வி வந்து உலக ஆறுகள் தினத்தை முன்மொழிந்தவர் யார், அதாவது ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னா அந்த விஷயம் யாரோ ஒருத்தவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் உலக ஆறுகள் தினம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நபர் யார் அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. இதுக்கு நேயர்கள் வந்து சூப்பராக பதில் சொல்லிட்டுருக்கீங்க. அந்த வகையில் செய்யார் சந்திரசேகர் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி பதில் சொல்லியிருந்தாங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கம்னு சொல்லி பதிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. சிவன் அருண் ஆன்சர் வந்து அனுப்பியிருக்காங்க. உலக ஆறுகள் தினத்தை முன்மொழிந்தவர் அப்படின்னு சொல்லி ராமானுஜம் அப்படின்றவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. சபரி மனோஜ் பதில் அனுப்பியிருக்காங்க. நித்யானந்தம் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் காலை வணக்கம். பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், அதே போல் இன்னைக்கு இன்னொரு டேவும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. எஸ், உலக சுற்றுலா தினம். உலக சுற்றுலா தினம் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 27, அதாவது இன்னைக்கு டேட்டில் வந்து உலகம் முழுக்கவும் வந்து கொண்டாடப்படுது உலக சுற்றுலா தினம். ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, அதாவது உலகத்தோட ஒவ்வொரு, அதாவது இங்கே சென்னையிலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நகரமும் இருக்கும். ஒவ்வொரு நகரத்துலேயும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அங்கே இருக்கக்கூடிய உணவகங்கள், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களுடைய வாழ்வியல் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அப்படின்னும் போது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, தட்ப வெப்பம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கும்ல. எஸ், அவங்களுடைய அரசியல் பொருளாதாரம், அங்கே இருக்கக்கூடிய அந்த வாழ்வில் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய சமூகம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தோணும். அதனால் சுற்றுலா வந்து போகிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்படின்றதுனால உலக சுற்றுலா தினம் வந்து கொண்டாடணும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ், நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஒரு சின்ன

0: நேரம் 7:30. தொடர்வது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்.
2: என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். என்ன யோசனை பண்ணுறீங்கன்னு கேட்டேன். தலைவர் ஆகணும்னு பார்க்குறேன், அதுதான் என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். நான் கூட அது மாதிரி யோசித்து பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த யோசனையை கைவிட்டுட்டேன் அப்படின்னும். ஏன்னு கேட்டார். அதுக்கான தகுதிகள் நமக்கு இல்லைங்கிறது புரியுது. அது நமக்கு புரியறதை விட நம்ம விட மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அதனால் பேசாமல் கம்முன்னு இருந்துடுறது தான் நல்லது அப்படின்னும். தலைவர் ஆகிறதுக்கு தகுதிகள் வேறு உண்டோ அப்படின்னு கேட்டார். அவர் யதார்த்தமாக தான் கேட்குறார். நாங்கள் உடனே எங்ககிட்ட இருந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம், படித்து பாருங்கன்னு. தலைவர் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருக்கிறாங்க. முதல் வழி என்ன தெரியுமா? ஒரு 4 பேர் முன்னாடி, இல்லைன்னா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா, உண்மையான புகழ்ச்சி, நேர்மையான பாராட்டு இதோடு ஆரம்பிக்கணும். எடுத்ததுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மக்களை பார்த்து நீங்கள் தான் தப்பு பண்ணிவிட்டீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது. தவறு இருந்தாலும் அதை வந்து மறைமுகமாக ஏதாவது கதை சொல்லி அதிலிருந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். அடுத்தவங்க பண்ண தப்பு என்னன்னு அலசறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின தப்பு என்னங்கிறத பற்றியே பேசுங்க. எதுக்கும் நேரடியாக உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்கணுமா? இப்படி கேட்டால் அது உத்தரவு மாதிரி தெரியாதான். அடுத்தவங்க மரியாதையை காப்பாற்றுறது மாதிரி பேசணுமா? உங்கள் பேச்சு இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாதான். ஏண்டா இவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு சின்ன வளர்ச்சியையும் பாராட்டணும். வெற்றி வந்து சாதாரணமாக இருந்தாலும் பாராட்டாமல் இருந்துடக்கூடாது. பாராட்டும் பொழுது தாராளமாக இருக்கணும், குறை சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டால் அதுக்கப்புறம் வகையாக மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பேசுகிறது இன்னொருத்தருக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் உண்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும். நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் எடுத்து விடுறது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரணும், உற்சாகம் வரணும். தவறு எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக திருத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாங்கிறது மாதிரி இருக்கணும் உங்கள் பேச்சு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் யோசனையை கேட்டு நடந்துக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த தகுதியெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவர் ஆகலாம் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்குது. இந்த காலத்தில் வந்து தலைவர் ஆகிறதுக்கு வேறு சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது. ஒரு புள்ளை வந்து தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியலில் சேரணும், தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், இன்னையிலேருந்து எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணி எடுத்துகிட்டு வந்தாராம். ஒரு செவத்தில் சாத்தினார். இந்த ஏணியில் ஏறி உயர போய் அங்கே பரன் மேலே இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாடான்ருக்கார் மகனை பார்த்து. அப்பா, ஏணி ரொம்ப உயரமாக இருக்குது, நீ ஜாக்கிரதையாக இதை பிடிச்சிக்கோ, நான் ஏறி போகிறேன் அப்படின்னு நான் பையன், பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னார் அப்பா. பையன் ஏணியில் ஏறினா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டார். ஏணி அப்படியே சரிஞ்சுட்டுது. பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இடுப்பு பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சான். என்னப்பா இது, இப்படி என்னை ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே, இப்படி கைவிடலாமா அப்படின்னு கத்தியிருக்கான். அப்பா நிதானமாக சொன்னாராம், அவசரப்படாதேப்பா, அரசியலில் இதுதான் முதல் பாடம், பெத்த அப்பனாக இருந்தாலும் அவனை நம்பாதே அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாராம்.
1: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

101.4 இங்க எல்லாமே தூள். சூப்பரான ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் வணக்கம் சில நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. எஸ், உலக ஆறுகள் தினம் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள மறுபடியும் போக போறோம். உலக சுற்றுலா தினம் ஒரு பக்கம், உலக ஆறுகள் தினம் ஒரு பக்கம். அடடா, இன்னைக்கு டேவே வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கே அப்படின்னு வந்து ஸ்பெஷலாக வீட்டில் ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. எஸ் ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் உபயோகமாக உள்ளது, நலமா ஆர்ஜே அவர்களே பதில் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. முருகேசன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பதில் அனுப்பியிருக்காரு. அதே போல் திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, உலக ஆறுகள் தினத்தை முன்மொழிந்தவர்னு பதில் அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், காலை வணக்கம், பதில் இதுதான் அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காங்க. சக்தி, இவங்களும் வந்து வடக்குரும்பூர், வெத்தில கனகப், இவங்களும் பதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் புரசைவாக்கத்திலிருந்து ரீஜா மனோகரன், ஆரம்ப பாடலே சூப்பரான பாடல்களால் எங்கள் வீட்டு மழலைகள் படுக்கையிலே துள்ளி குதித்து மீண்டும் உறங்க போனது. அதாவது பாடலை கேட்டுட்டு மறுபடியும் உறங்க போயிட்டாங்களா, பரவாயில்ல, இந்த பாடலை கேட்டுட்டாச்சு போனாங்க அப்படின்னு நடிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாடலின் சிறப்பை காட்டுகிறது, வாழ்த்துக்கள் சகோதரி ஆர்ஜே ரம்யாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் நன்றி, அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்ணன், மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய ஞாயிறு காலை வணக்கம், பதில் வந்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 4 ஞாயிறு, உலக ஆறுகள் தினம். எஸ், 4 ஞாயிற்றுக்கிழமை வந்து, அதாவது 4 ஞாயிற்றுக்கிழமை எப்போ வருதோ அப்போ வந்து உலக ஆறுகள் தினம் செலிப்ரேட் பண்ணுறோம். எஸ், இது போல் நீங்களும் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் ஃபேஸ்புக் பேஜில் உங்களுடைய பதிலை தாராளமாக பதிவிடலாம். என்ன பதிவிடலாம், என்ன கேள்வி அப்படின்னு கேட்குறீங்களா? நான் பதில் சொல்கிறேன், ஆனால் என்ன கேள்வி ரம்யா மறுபடியும் சொல்லேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உலக ஆறுகள் தினம், இந்த தினத்தை முன்மொழிந்த அந்த நபர் யார் அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வி. எஸ், இந்த கேள்வியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான பதிலையும் தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். மின்னலை திரைப்படத்திலேருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பாடல் அப்படின்னா, பாம்பே ஜெயஸ்ரீயுடைய குரலில், தாமரையுடைய வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. சூப்பரான ஒரு பாடல் மின்னலை திரைப்படத்திலேருந்து கேட்டு முடிச்சுட்டு வாங்க. நிகழ்ச்சியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல போகிறேன்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

மின்னலை திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:43 ஆகிடுச்சு. எஸ், இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டேஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதே போல் இன்றைக்கி கூடுதல் இன்னொரு சிறப்பான டேவும் இருக்குது. என்ன அப்படின்னா, வேர்ல்ட் டெஃப் டே, உலக காது கேளாதோர் தினம். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து கொண்டாடப்படுதுங்க. எஸ், எதுக்காக இந்த தினம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காது கேளாதோர் மற்றும் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களோட உரிமைகள், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கணும், அதாவது அந்த தேவை இருக்கிற நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த தினம் கொண்டாடப்படுது. அண்ட் அதே மாதிரி சைகை மொழி மற்றும் அவர்களுடைய கலாச்சாரம் குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எஸ், காது கேளாதோர் மக்கள், செவித்திறன் குறைபாடுள்ள மக்களுடைய கல்வி கிடைக்கிறதுல எவ்வளோ சிரமம் இருக்குது, வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுல எவ்வளோ சிரமங்கள், எவ்வளவு சவால்கள் இருக்குது, சுகாதாரம் போன்ற விஷயங்களில் வந்து எந்த மாதிரியாக அவங்க இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து சவால்களில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய விதமாகவும் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. எஸ், அதே போல் சைகை மொழி வந்து எந்த வகையிலும் பேச்சு மொழிக்கு வந்து குறைஞ்சது அல்ல அப்படின்றது மாதிரி சொல்லக்கூடிய விதமாகவும் அதை வலியுறுத்தக்கூடிய விதமாகவும்

வந்து இந்த செவித்திறன் குறைபாடுள்ள நபர்களுடைய தினம், உலக காது கேளாதோர் தினம் வந்து கொண்டாடப்படுது. எஸ் இந்த தினமும் கூட ஒரு ஸ்பெஷலான டேயும் கூட. எல்லாரும் வந்து ஓரினம், எல்லாரும் வந்து ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாருமே கிடைக்கணுங்க. அது கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும். எஸ் நானும் கூட ஆல்ஃபபெட்டுக்கு வந்து எப்படி வந்து சைகையில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ கற்றுக்கிட்டது உண்டு. ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் நீங்களும் கூட ஒவ்வொரு புது விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி சைகை மொழியும் கற்று வச்சுக்கோங்க. அது இன்னும் கூட உங்கள் எல்லாருக்குமே வந்து கற்றுக்கும் பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். எஸ் நானுமே வந்து அதை கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டிலேருந்து சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும். எஸ் இன்னைக்கு அப்போ வந்து 3 தினங்களை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். உலக காது கேளாதோர் தினம், உலக சுற்றுலா தினம், உலக ஆறுகள் தினம் கொண்டாடிட்டுருக்கோம். இன்றைக்கி நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உலக ஆறுகள் தினத்தை முன்மொழிந்த அந்த நபர் யார் அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியை கேட்டிருந்தேன். எஸ் குணாலன் அண்ணாமலை பதில் வந்து சொல்லியிருக்காங்க. நாகராஜ், கோவை மாவட்டம், கருமத்தம்பட்டி, வினோபா நகர், சித்ரா, நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி இவங்க எல்லாரும் சேர்ந்து இதுதான் அப்படின்னு சொல்லி பதில் வந்து சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் விடை இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுதன் கனி, இனிய காலை வணக்கம் சகோதரி, நாகர்கோயிலேருந்து சுதன் பதில் இதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் பதில் இதுதான் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வந்து இன்னொன்றும் வந்து சொல்லியிருக்காரு. வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமையான, ஞாயிறு காலை வேளையில் தென்றலாய் தவழ்ந்து வந்து செவிக்கு விருந்து படைக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வணக்கம் அப்படின்னு சொல்லி ராமானுஜம் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் இந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து சூப்பராக வந்து பதில் சொல்லிட்டுருக்கீங்க. எஸ் திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ் வணக்கம் சென்னை ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து அனுப்பியிருக்காங்க. நரேஷ் வைஷு அவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ் அண்ட் ஹாப்பி சண்டே டு ஆல். ஹாய் டு ஆர்ஜே ரம்யா சங்கர், மை ஆன்சரஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே போல் முத்துவேல் பரந்தாமன் துபாய் குட் மார்னிங் வந்து சொல்லியிருக்காங்க. கீழ்குடி பெரியசாமி காஞ்சிபுரம் இனிய இதமான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொர்க்காத்தூர் கே கே ஞானமுருகன் பதில் வந்து அனுப்பியிருக்காங்க.

எஸ், இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எவ்வளோ அழகான அந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆறுகள், அதாவது நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எஸ், நீர் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. அப்படிப்பட்ட அந்த நீரை வந்து, அட இதில் என்ன இருக்குது, ஒரு கப் தானே, ஒரு டம்ளர் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளரை வந்து கீழே ஊற்றாமல்

0: எஸ் நீரை வந்து ரொம்ப பாதுகாக்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்றது வந்து சொல்லிக்கிறேன். எஸ் ஒரு டம்ளர் நீரானாலும் அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நீரை வந்து மழை நீரை சேமிக்கணும். அதே போல் நம்ம பயன்படுத்தின நீரை வந்து வீணாக்கி கீழே ஊற்றாமல் அதை செடிகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை வந்து சுத்திகரிக்கப்பட்டு வடிகட்டி ஏதோ ஒரு நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா செடிகளும் வளரும். செடிகள் வளரும் பொழுது நீர்மட்டம், நிலத்தடி நீர்மட்டம் வந்து இன்னும் அதிகரிக்கும். நம்ம இன்னும் வந்து ஆரோக்கியம் இருக்க முடியும். எஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
1: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இல் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: எஸ் நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கோம். நீர் எவ்வளவு முக்கியம், அந்த நீர் இருந்தால் தான் வந்து இன்றைக்கு நிறைய ஆறுகள் வந்து ரொம்ப விசாலமாக வந்து ஓடக்கூடிய அந்த நிலையில் இல்லை. ஆறுகளில் வந்து தண்ணீரே இல்லாத ஒரு நிலையில் தான் இருக்கும். நமக்கே தண்ணி இருக்குமா அப்படின்ற நிலை இல்லாத பொழுது இனி வரக்கூடிய தலைமுறையினருக்கு நீர் இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து நீரை வந்து சரியாக பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கும். அதற்காக தான் வந்து உலக ஆறுகள் தினம் வந்து கொண்டாடப்படுது. அதே போல் நம்ம ஏதாவது ஆறுகளுக்கோ இந்த மாதிரி சுற்றுலா போகிறோம், அதை கனெக்ட் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள். நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ட்ரிப் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பீச்சுக்கோ அல்லது வந்து ஏதாவது ஃபால்ஸ்க்கோ அப்படி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி போகக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக போடுற அந்த பிளாஸ்டிக் பொருட்களோ அல்லது வந்து வேறு ஏதாவது நெகிழிகளால் அப்படி நம்ம போட்டுட்டு வரும்பொழுது அந்த ஆறுகள் அப்படின்றது வந்து ரொம்ப மாசுபடுது. அது மாசுபட்டு ரொம்ப குப்பைகளாகி சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆறுகள் மோசமான நிலைக்கு தள்ளப்படுது. அதனால் நம்ம வெளியே ஒரு ட்ரிப்புக்கோ அல்லது எங்கேயோ செல்கிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட பொருள்களை அல்லது நம்ம கிட்டே இருக்கிற அந்த பொருட்களை கடல்லையோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டங்கள்லேயோ வந்து வீசி எரியாமல் அது வந்து நிலத்திலையாக இருக்கட்டும் நீர்லையாக இருக்கட்டும் வீசி எரிஞ்சோம் அப்படின்னா அது நமக்கே தான் ஆபத்தாக வந்து முடிய போகுது அப்படின்ற அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் நிலங்களையும் இங்கே இருக்கக்கூடிய வந்து எல்லா இயற்கை வளங்களையும் பாதுகாத்து வைத்தால் மட்டுமே நம்முடைய அடுத்த தலைமுறையினர் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும்ன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எஸ் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து ஒரு சூப்பரான விஷயங்களை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். யூத் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதோல்.
1: ஏ மஞ்ச ப

எஸ் இன்னைக்கு வணக்கம் சில நிகழ்ச்சியில் சூப்பரான கேள்விகள் கேட்டிருந்த நேயர்கள் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பதிலையும் வந்து அனுப்பியிருந்தாங்க. பூலோ பாளையம் ஆனந்த முருகன் வந்து பதில் அனுப்பியிருந்தாங்க. பத்மா சௌந்தரராஜன் இவங்க எல்லாருமே வந்து பதில் வந்து சூப்பராக வந்து அனுப்பியிருக்காங்க. கீழ்குடி பெரியசாமி காஞ்சபுரம் இவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி பதில் சொல்லியிருந்தாங்க. எஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் பதிலும் வந்து அனுப்பி என்னை வந்து எல்லாருமே வந்து இதுதான் எங்களுடைய பதில் அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வைத்த அனைவருக்கும் வந்து நன்றிகள். அதே போல் என்னால் பதில் சொல்ல முடியல ரம்யா, ஆனால் நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்ருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்ததுனால பதில் என்ன அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எஸ் நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எஸ் நீங்கள் சொன்னது என்றைக்கிங்க தப்பாக போயிருக்கு. எஸ் யார் இதை முன்மொழிந்தாங்க அப்படின்னா மார்க் ஆஞ்சலோ, இவங்க தான் வந்து இந்த விஷயத்தை வந்து முன்மொழிந்த நபர். எஸ் இவங்க வந்து ஒரு ஆறுகளை பற்றி ரிசர்ச் பண்ண ஒரு நபராக வந்து இருந்திருக்காங்க. ஏன் இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா குடிநீர் ஆதாரம் நமக்கு வேணும், விவசாயம் வாழ்வாதாரம் இது எல்லாமே வந்து சமநிலையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வேணும். அதாவது ஆறுகள் தினத்தை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நம்ம யாருக்குமே வந்து இதில் வந்து எதிர்ப்பு இருக்க போகிறதில்லை இல்லையா. ஸோ அதனால் இந்த விஷயம் கொண்டாடப்படுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம்.

எஸ் நேயர்களே, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு சுற்றுலாவுக்கு போனாலும் அல்லது வெளியே எங்கே சென்றாலும் சரி, வீடுகள்லேயும் சரி, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய சூழலை நம்ம இருக்கும். அதாவது நான் முன்பே சொன்ன மாதிரி, நீரையும் நிலத்தையும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வாழ்வதற்கான ஒரு சூழல் வந்து உருவாகும். ஆகவே அதே போல் சுற்றம் இருக்கக்கூடிய நம்மளுடைய சக நண்பர்களை, சக மனிதர்களை வந்து மனம் நோகாதபடிக்கு நம்ம வந்து வார்த்தைகளால் எதுவும் ஹர்ட் பண்ணாதபடிக்கு நம்ம இருக்கணும். ஆக நிலங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதை போல கூட இருக்கக்கூடிய சக மனுஷங்களையும் நேசிப்போம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். எஸ், மீண்டும் ரஷ்யா ரெயின்போல உங்களை வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ள

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடுகளுக்கிடையில்

மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமை என்றும் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். கிண்டி ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை அந்த வழியே மின்சார ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்து விட்டதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற உள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் ஹாக்கியில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:03 ஆகிடுச்சு. எஸ் சொன்ன மாதிரி ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர் வந்துட்டேன். எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் எல்லாருமே வந்து சூப்பராக அட்டகாசமாக இந்த சண்டேவை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் எங்கம்மா சண்டே அன்றைக்கி கூட எங்களுக்கு லீவ் இல்லைம்மா, நாங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கோம் வேலைக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சரி ஓகே, எது இருக்கோ எது நடக்குதோ அந்த விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் எப்படி நம்ம ஹாப்பியாக இருக்க முடியுமோ அப்படின்னு அந்த வேவை நோக்கி ஓடுங்க. இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக சூப்பரான பாடல்களை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வகையில் முதல் பாடலாக வந்து அழகிய தமிழ் மக்கள் திரைப்படத்தில் இருந்து நரேஷ் ஐயர் உஜ்ஜயினி மதுமிதா இணைந்து பாடிய ஒரு பாடல் நா முத்துக்குமாருடைய வரிகளில், எஸ் ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. வளையப்பட்டி தவிலே தவிலே அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கு. நீங்களும் வந்து வீட்டில் இருந்தாலும் வெளியே போனாலும் ஒர்க்குக்கு போனாலும் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வந்து அழகாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். எஸ் பைக்கில் போகிறோம் நாங்கள் கேட்கலாமா அப்படின்னு கேட்டால், அடடா என்னடா இந்த மாதிரி சிக்கலான கேள்வியை கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னால், பைக்கில் போயிட்டே இருக்கும்போது தயவு செஞ்சு வந்து நீங்கள் கேட்டுட்டு போக வேணாம், போனதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். காரில் 4 சக்கர வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா மைல்டாக வந்து கேட்டுட்டு போங்க, ஏன்னா வெளியில் இருக்கிற அந்த சத்தம் வந்து, அதாவது ஹார்ன் அடிக்கிறாங்க இல்லை வெளியில் ஏதாவது ஒரு சத்தம் வருது அப்படின்னா அதை கேட்கக்கூடிய, அதை கேட்டு நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் வந்து அந்த வால்யூமை வச்சுக்கிட்டு பாட்டை கேட்டுட்டு இதமாக போங்கன்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:11 ஆகிடுச்சு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ. இந்த நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் வந்து வரப்போகுது. என்ன பாடல் அப்படின்னு கேக்குறீங்களா? லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாசிக்கிறதுனால பயணப்படுறதுனால வரும். இன்னொரு விஷயம் வந்து சக மனிதரோட உரையாடும் போது அந்த உரையாடல அவங்க ஏதாவது நம்ம சொல்லும் பொழுது அவங்க சொல்லி கொடுக்கும் பொழுது வரும். ஆனா நிறைய பேர் அப்படி சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். நிறைய நபர்கள் அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு முன் வர்றது இல்லை. ஆனா இந்த பாடல்ல சொல்லித்தரவா சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சொல்லி கொடுக்கறத வந்து இந்த வரிகளில் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். எஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குற நபராக வந்து நம்ம இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நபருக்கு வயது வித்தியாசம் பார்க்காம பெரியவங்களாக இருக்கலாம் சின்னவங்களாக இருக்கலாம், ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கலாம். எஸ் ஆழ்வார் திரைப்படத்தில் இருந்து முகமது சலமத் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய ஒரு பாடல் வாலியின் வரிகளில் ஸ்ரீகாந்தேவோட இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எங்கள் எல்லாமே சமதுள்ள

0: கண்ணம்மா.
1: கண்ணம்மா.
2: என்னங்க?
1: குழந்தை என்ன பண்றான்?
2: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
1: ஹோய் பாப்பா, தங்க பிள்ள, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
2: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
1: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல, என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
2: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
1: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம் தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

நேரம் 8:21 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில அட்டகாசமான பாடல்கள் அப்படியே நான் போட, நீங்க அங்கிருந்து வீட்டுல ஒவ்வொரு வேலைகளா செஞ்சுக்கிட்டு அப்படியே வைப் ஆகி டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். பட் எந்த வேலையை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைகள்ல கவனமாகவும் இந்த பாட்டை கேட்டுட்டு ரசிச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா வந்து எந்த வேலையும் தடைப்படாம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து சூப்பரான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் என்ன பாடல் அப்படின்னு கேக்குறீங்களா? கஜினி திரைப்படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் சுஜாதா இணைந்து பாடிய பாடல், கபிலனுடைய வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4. இங்க எல்லாமே சமதுல.

எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு நேயர்கள் ரவியின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தோல்வி.

கஜினி திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:26 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜே. எஸ் நான் உங்கள் ரம்யா சங்கர் தான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். எஸ் நிறைய விஷயங்கள் காலையிலேருந்து நிறைய சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்றது போல், சுற்றுச்சூழலை எப்படி வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், வளங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம்ல. அதே போல் சுற்றுலா தினத்தம் குறித்தும் பேசிட்டு இருந்தேன். எஸ் இன்னைக்கு வந்து 10 மணிக்கு கெட்செட் கோல வந்து சூப்பரான ஒரு கேம் தான் வச்சுருக்கேன் எஸ் அது விளையாடுறதுக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஷோவில் நடக்கிற அந்த பாட்டெலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு நீங்களும் வந்து சுற்றுலா சார்ந்த வெளியே போகிற அந்த பாடல்கள்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அது சார்ந்து தான் கேமும் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மஜா திரைப்படத்தில் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் கபிலனின் வரிகளில் வித்யாசாகரோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 91.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

இனி எல்லாமே தூளு. வாரிசு திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் அனிருத் மற்றும் ஜோனிதா காந்தி இணைந்து பாடிய ஒரு பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்தோம். அடுத்த பாடல் உங்களுக்காக அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்தில் இருந்து அனுஷ்கா பிரேம்ஜி இணைந்து பாடிய பாடல். பா விஜயோடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமத்துள்ள

0: ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த பாடல் என்ன அப்படின்னா, யான் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் யான் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் கூட ரொம்ப அருமையான ஒரு பாடல். கானா பாலாவுடைய குரலில் ஹாரி ஜெயராஜோடைய இசையமைப்பில் கபிலனுடைய வரிகளில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட் இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.
1: ding nak nak ding nak nak nak ding dang dang nak ding da dang dang nak

என்ன வேணா நடக்கட்டும்ங்க, ஜெயிக்கிறோம் தோக்குறோம் என்ன ஆனாலுமே போல்டா முன்னு போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பாட்டு மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். கரிஷ்மா ரவிச்சந்திரன் ஹிப்ஹாப் தமிழா இணைந்து பாடிய ஒரு பாடல், ஹிப்ஹாப் தமிழோடைய வரிகளில் ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையமைப்பில் சூப்பராக கேட்டு முடிச்சாச்சு. எஸ், அடுத்த பாடல் உங்களுக்காக

எஸ் கார்த்திக் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய ஒரு பாடல், சூப்பரா அட்டகாசமா வாழ்க்கைக்கு கருத்துள்ள பாடலா வந்து கேட்டு முடிச்சிட்டோம். நிறைவு பாடலா வந்து கில்லி திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன். மீண்டும் உங்களை 10 மணிக்கு கெட்செட் கோ நிகழ்ச்சியில சூப்பரான கேம்ல வந்து சந்திக்க போறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜய் ரம்யா சங்கர். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இன்று செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். கிண்டி ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் நாளை அந்த வழியே மின்சார ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன.

ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்துவிட்டதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

வணக்கம் மக்களே, 9:03 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில நான் உங்க அஜய் சுகன்யா உங்களை சந்திக்க வந்தாச்சு. அடுத்த 1 மணி நேரம் உங்களை எங்கேயுமே நகர விடாத மாதிரி இந்த சண்டேவை இன்னும் பியூட்டிஃபுல்லான சண்டேவா மாத்திர மாதிரியான பாடல்கள் தான் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் வித் மீ சுகன்யா. இது 101.4 நிகழ்ச்சியின் முதல் பாடல் குணால் ஹேமா அண்ட் சர்தேசி வாய்ஸ்ல புதுக்கோட்டை சரவணன்ல இருந்து. ஸ்டே டியூன்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11:00.
0: Rainbow Rap. It's gonna rock it, no, watch my flow. Rainbow Rap.

என்னதான் இப்ப எவ்வளவு பீஜியம் வந்தாலும் இந்த லேலக்கு லேலக்கு மேல அப்படியே பீஜியமா போட்டு பேசுறதே தனி சுகந்தால 9:18 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரெயின்போ ரேப் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க சுகன்யா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த நெத்தியில சுருண்ட முடி ஓ நான் போறு கவுண்டமணி சார் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. அந்த பாட்டுக்கு அந்த ரியாக்ஷனுக்காகவே இந்த பாட்டை 10 தடவை இல்லை 100 தடவை பார்க்கலாம். ஒரு ஃபன்னான ஒரு சாங். ஓகே, அடுத்த பாடல் உங்களுக்காக நந்தினி திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரல்ல, சிற்பி அவர்களுடைய இசையில. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: மழை தொழி உயிர் தொழின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

Rainbow Rap. உங்களுக்காக

நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: நித்த

பாலா ஹரிணி அண்ட் வெங்கட் பிரபு வாய்ஸ்லெஸ் உங்ககிட்ட வரும்போது 9:52 நிமிஷம் ஆயாச்சு. எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. நிறைவு பாடலா பெனி தயால் அண்ட் உஜயினி வாய்ஸ்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, ஏஆர் ரஹ்மான் இசையில, சாங்ஸ் ஆன் த வே. இந்த பாடலோட நான் ஸ்டெப் பை சொல்லிட்டு கிளம்ப போறேன். மீண்டும் 10:02 நான் மட்டும் கிடையாது, ரம்யாவோட சேர்ந்துதான் செம்மையா ஒரு கேம் ஷோட வந்து உங்களை வந்து மீட் பண்ண போறோம். ஸ்டே டியூன்ட், இது 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இன்று செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். கிண்டி ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை அந்த வழியே மின்சார ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் குரூப் 1 முதல்நிலை தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்துவிட்டதாக அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் பிரிவில் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று

மலேசியாவை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் 10:03 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர் அண்ட்
1: ஆர்ஜே சுகன்யா மாதவன்.
0: எஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இன்னைக்கு கெட் செட் கோல வந்து சூப்பரான ஒரு கேமோட வந்திருக்கோம். என்ன சுகன்யா சொல்லிடலாமா என்ன கேம்னு?
1: எஸ் இன்னைக்கு வந்து வேர்ல்ட் டூரிசம் டே இல்லையா?
0: எஸ்
1: அது சம்பந்தப்பட்ட ஒரு கேம் ஷோவோட தான் நாங்கள் வந்திருக்கோம்.
0: சூப்பர். எஸ் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தை வந்து மோஸ்ட்லி டூரிசம் சம்பந்தப்பட்ட.
1: அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டூர் போறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா?
0: ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை பிளான் பண்ணி போறதுக்குள்ள அப்படின்னு ஆயிரும். ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுவோம், ஆனால் அதுக்குள்ள ஏதாவது ஒன்று வந்து.
1: சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட பிடிக்குமா இல்லை ஃபேமிலியோட டூர் போகும்?
0: ஃப்ரெண்ட்ஸோட நிறைய.
1: ஃப்ரெண்ட்ஸோட தான் பிடிக்கும்.
0: அப்போதான் ஃப்ரீயாக அப்படியே பேசிட்டு போக முடியும். பட் ஆனால் ஃபேமிலியோடய போகிறதுக்கு பிடிக்கும். பட் அதிகப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸோட தான்.
1: ஃப்ரெண்ட்ஸோட போகிறதா
0: உங்களுக்கு?
1: எனக்கு வந்து நான் போனது வந்து ஃபேமிலியோட நிறைய போயிருக்கேன்.
0: ஓகே,
1: அதனால அது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் தான் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது இவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்குறதே பெரிய பாடாக இருக்கும் எனக்கு. அதனால வந்து ஃபேமிலி வந்து கம்ஃபர்டபுளாக போயிட்டு வந்துடுவோம் நாங்கள்.
0: ஓகே,
1: பட் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சுத்தணுங்கிற ஆசை இருக்கு. அதெல்லாமே ஒன் டே ட்ரிப் தான், சும்மா சென்னைக்குள்ளே எங்காவது போயிட்டு வந்துக்கலாம். பட் லாங் ட்ரிப்லாம் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட போனது இல்லை, எக்ஸப்ட் காலேஜ் ஸ்கூலில் ஐவி கூட்டு போனது அதோட அவ்வளோதான்.
0: நானும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே சென்னைக்குள்ளே ரோம் பண்ணதோட சரி, ஃபேமிலியோட தான் வந்து வெளியே வந்து
1: வெளியே
0: கோவிலுக்கு போகிறது. கோவில் ட்ரிப்
1: என்ன கேம் ஷோ நாங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில இருந்து அதை சுத்தி இருக்க பாடல்கள் நீங்க சொல்லலாம். சம்பந்தப்பட்ட வார்த்தைகள்ல தொடங்குற பாடல்களாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அதே வார்த்தையில தொடங்குற பாடல்களாகவும் இருக்கலாம்.
0: கண்டிப்பா.
1: எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்லுவோமா?
0: எஸ்
1: என்ன எக்ஸாம்பிள் கொடுங்க. ஒரு எக்ஸாம்பிள்,
0: ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மலையில இருக்கக்கூடிய பூக்கள் ஏதாவது நான் சொல்றேன் அப்படின்னா,
1: பூக்களை பத்தியும் பாடலாம், மலையை பத்தியும் பாடலாம், மலையை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சும்
0: பாடலாம்.
1: ஓகே, இதுதான் இப்ப பாடல்களுக்கான தேர்வுகள் தான் இன்னைக்கு நடக்க போகுது. என்ன நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா,
0: எஸ் 0444289638 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 0444295255454 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். எஸ் முதல்ல ஒரு பாடலை கேட்டு வந்து நேயர்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்கு. பரியேறும் பெருமாள் திரைப்படத்திலிருந்து புளியங்குளம் வேல்மையில் புளியங்குளம் கண்ணன் இணைந்து பாடிய ஒரு பாடல். பெருமாள் வாதியாருடைய வரிகள்ல சந்தோஷ் நாராயணனோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: நீ எல்லாமே சமதுலு
2: ஐயா.

0: எஸ் நேரம் 10:10 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. எஸ் நானும் சரண சுகன்யாவும் தான் வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். எஸ் சூப்பரான ஒரு பாடல் வந்து கேட்டுட்டு வந்தாச்சு.
1: ஓகே, நெக்ஸ்ட் காலர் யார் எங்கே பார்த்துடலாமா?
0: பார்த்துடலாம், என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: வேலூர் மாவட்டம் கட்படியிலிருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
1: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர், நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: எஸ் உங்களுக்கு வந்து இன்னைக்கு கேம் தெரியும்ல, நாங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தை சம்மந்தப்படுத்தி அது ஸ்டார்டிங்லேயாவும் இருக்கலாம் இல்லை மிடில்லையாவும் இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தை வந்து அதில் இருக்கணுன்ற மாதிரி ஒரு பாட்டு நீங்கள் பாடலாம்.
2: ஆ கண்டிப்பா கொடுங்க.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து என்ன கொடுக்கலாம்? தியேட்டர்.
2: தியேட்டர்.
0: ஆமாம். என்ன சந்திரசேகர் இவ்வளோ யோசிக்கிறீங்களே, இந்நேரத்துக்கு சொல்லியிருக்கணுமே நீங்க.
2: எனக்கு டக்குன்னு வரல, கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை இருக்கு, ஈஸியாக ஒன்று கொடுங்க மேம்.
0: தியேட்டரே கஷ்டமா இருக்கா? அடாடாடாடா, என்ன சுகன்யா இப்படி சொல்லிட்டாரு.
1: குடுங்க ஃபர்ஸ்ட் நேர், அதனால அவங்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுத்துடலாம்.
0: பீச், பீச்ல இருக்கிற மாதிரி,
1: கடற்கரை பீச், காற்று, இப்படி ஏதாவது வச்ச ஒரு பாட்டு.
0: பாட்டு
2: பீச்ல இருக்கிற மாதிரி பாட்டு. நீ தானே, நீ தானே
1: பாடின பாடல் சொல்லி பாடுனீங்களான்னு
2: கேக்குறேன்.
0: ஓ, அந்த பாட்டுல அப்பப்போ பீச் காட்டுவாங்க, அந்த இதுக்காக சொல்றீங்களா?
1: வணக்கம்
0: ரெயின்போ.

0: காலை வணக்கம்.
1: ரெடியா இருக்கீங்களா?
0: அதாவது நீங்க சொல்ற வார்த்தை வரா மாதிரி ஒரு பாட்டு.
1: ஆமா, பாட்டு பாடணும்,
0: அவ்வளவுதான். சொல்லுங்க. தெரிஞ்சா வர்றேன்.
1: தெரு ஸ்ட்ரீட் இந்த வார்த்தைகள் வரா மாதிரி ஏதாவது ஒரு பாட்டல் பாடுங்க. தெரு தெரு இங்கிலீஷ்ல ஸ்ட்ரீட்னு சொன்னேன். நீங்க இங்கிலீஷ்ல வச்சு பாடினாலும் சரி, தமிழ்ல வச்சு பாடினாலும் சரி. தெருக்கள்
0: அந்த பாட்டு ஒரு இருக்கே,
1: தெருக்கூத்துல.
0: தெருக்கூத்துல
2: மீரா வெங்கட்ராமன் அம்மா, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லட்டுமா?
3: கொஞ்சம் நிறைய பாத்துக்கிற வார்த்தையா சொல்லுங்களேன்.
2: வந்த உடனே எனக்கு வந்து க்வெஸ்சன் பேப்பர் அவுட் பண்றீங்க அப்படின்றீங்க.
3: அப்படி இல்லம்மா, ரொம்ப ஏதா ரேர் வார்த்தை.
1: ஓகே சரி, ஓகே, உங்களுக்கு அது சூப்பரான ஒரு வார்த்தை.
2: எஸ், மலை. மலை சம்பந்தப்பட்ட
1: பாட்டு, நிறைய பாட்டு இருக்கு, சொல்லுங்க பாக்கலாம் ஏதாவது ஒரு பாட்டு. மலை எவ்வளவு பாட்டு இருக்கு,
2: நிறைய இருக்கு அதுல மலையில.
3: புது பாட்டுலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது.
1: புது பாட்டு பழைய பாட்டே இருக்கே மலைகள் வச்சு.
3: வேற
1: ஏதாவது பாட்டு பாடுங்க.
3: எங்க ஊர்? எங்க ஊர் மதுரைதான்.
1: மதுரையில மதுரைன்னு வச்ச பாட்டு ஏதாவது பாடுங்க.
3: மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சி மதுரையிலே முகூர்த்த நாள், காணிக்கையாய் கொண்ட சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள்.
1: சூப்பர், எப்படியோ வந்து நீங்க ஒரு வார்த்தை பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. எப்படியாவது ஒரு வார்த்தையை பிடிச்சு நான் பாடாம போக மாட்டேன்னு இருந்திருக்காங்க, பாடிட்டாங்க. சூப்பர்மா சூப்பர். இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள்
2: 044-298-6, 00-38 அல்லது 044-295-2-55-54 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். சுகன்யா வந்து மலைன்னு சொல்லியிருந்தாங்க. நான் உடனே மலைன்னு சொன்ன உடனே நான் ஒரு மலையிலேருந்து ஒரு பாட்டு எடுத்து வச்சிட்டேன்.
1: சரி, ஒரு பாட்டு உங்களுக்கு அவுட் பண்ணுறோம். அடுத்த காலர் யாராவது இருந்தால் வேற ஏதாவது ஒரு மலை அப்படிங்கிற வார்த்தையை வச்ச பாடலோட வாங்க.
2: எஸ், ஏழுமலை திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல், கார்த்திக் சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல், மணி சர்மாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.
1: இங்கே எல்லாமே இசை வந்துள்ள

0: நேரம் 10:20 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. எஸ் இன்னைக்கு கெட் செட் கோல சூப்பரா வந்து கேம் விளையாடிட்டு இருக்கோம். எஸ்
1: நாங்க என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நேஷனல் டூரிசம் டேன்றதுனால நாங்கள் டூரிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அப்படியே சுற்றி இருக்கிற வார்த்தைகள்லேருந்து ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அது சம்மந்தப்பட்ட பாடல்களை நீங்கள் பாடுங்க.
0: கண்டிப்பாக எஸ் நேர்கள் வந்து இருக்காங்க, பேசிடுவோமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: காலை வணக்கம் சுகன்யா மேடம் அண்ட் ரம்யா மேடம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: மலைப்பேட்டை வெங்கட் மேடம். இருவருக்கும் வணக்கம்.
1: வெங்கட் சார் ரெடியா இருக்கீங்களா?
2: மலை பாடிடலாமா?
1: ஆ பாடுங்க.
2: மலையோர் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா?
0: கேக்குது.
2: எங்களை கேட்ட மாதிரி.
1: நன்றி நன்றி. சூப்பர்
2: நன்றி.
0: சூப்பர் சார் நன்றி
2: நன்றி.
0: எஸ் அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
3: ஆயத்தமாகுங்கள், செல்வோம் செல்வோம் நிகழ்ச்சியினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இரு சகோதரர்களுக்கும் பணிவான காலை வணக்கத்துடன் திருப்பூர் மாநகர் மன்னரை பாப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன்.
0: ஸ்ரீரங்கசாமி சார்
3: நலமே மலர வாழ்த்துகள்.
0: நன்றி நன்றி சார். உங்களுக்கான வார்த்தைகள்
1: சொல்லட்டுமா? உங்களுக்கு வாழ்த்து.

0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து ட்ரெயின், இந்த மாதிரி சம்பந்தப்பட்டு ஏதாவது பாடல் இருக்கும்ல,
0: ரயில்,
1: தொடர் வண்டி இல்ல தொடர் வண்டி.
2: தென்றல் காற்று அள்ளி தந்த தாளாட்டு, தங்க மகன் உறவை கேட்டு.
0: ட்ரெயின் பாடல பாட்டு வேண்டாம், ட்ரெயின், தொடர் வண்டி, அந்த மாதிரி வார்த்தைகள் வச்ச மாதிரி ஒரு பாடல் சொல்லுங்க.
2: கூப்பிச்சு வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு.
0: என்ன வேணா கேளுங்க, நான் குடுக்குறேன் அப்படிங்கிறாரு. நன்றி நன்றி, சரியான விடை. நன்றி நன்றி,
1: தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ. எஸ், அடுத்த நேர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம். எஸ்
0: வணக்கம்.
3: ஆ வணக்கம் மேடம், ரெடில்ஸ் முத்துக்குமார்.
0: யாருங்க?
1: ரெடில்ஸ்ல இருந்து முத்துக்குமார்.
0: ஓகே, ரெடில்ஸ்ல இருந்து வந்ததனால உங்களுக்கு வந்து சென்னை ஏரியா வச்சு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. சென்னையில இருக்க ஏரியா நேம் எல்லாம் வச்சு ஏதாவது ஒரு பாடல் எதுவா இருந்தாலும். நிறைய பேர் இருக்கே.
1: ஆமா, ஏதாவது ஒரு ஏரியா. ஆ
3: சரி மேடம்
0: சொல்லுங்க. சென்னையில
1: ஒரு ஏரியாவ தானே கேட்டீங்க, மொத்தமா சென்னையை வச்சே பாடிறேன்னு சொல்லி பாடிட்டாரு. எஸ், அடுத்த நேயர் இருக்காங்க.
4: ஹலோ,
1: வணக்கம். ரெயின்போ, யார் இங்கிருந்து?
4: நான் தாம்பரம் முடிச்சூர்ல இருந்து சுஜாதா ஸ்ரீராம் பேசுறேன்.
1: சுஜாதா ஸ்ரீராம்.
4: ஆமா.
1: ஓகே ஓகே, மா எப்படி இருக்கீங்க?
4: உங்களுக்கான
1: வார்த்தை வந்து என்ன குடுக்கலாம்? சரி, இன்னொரு பேரு
4: வந்துருங்க.
1: ஆமா,
0: அடுத்ததா
1: ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து நினைக்கிறேன். வந்து சொல்ல சொல்ல சூப்பரா பிக்கப் ஆயிட்டு பாடிட்டே வராங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளும் வந்து இங்கேயாச்சும் ட்ரிப் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு வந்து நம்ம இங்கேயே வந்து பாடல் மூலயமா கேட்குற மாதிரி ஒரு பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்மரணலதா இணைந்து பாடிய பாடல் போவோமா ஊர்கோலம் அப்படின்ற ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: இங்கே எல்லாமே சமதுள்ள

0: 36 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் கேட் சட் கோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க சுகன்யா அண்ட்
1: ராம்யா சங்கர் உங்களோட இணைஞ்சிருக்கேன்.
0: ஓகே, ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியின் அடுத்த கால கிட்ட. பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க இது வரைக்கும் போனதுல எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மனசுக்கு நெருக்கமான ஸ்பாட்னா என்ன சொல்வீங்க?
1: கொடைக்கானல் போயிருக்கேன். அதுதான் வந்து கொடைக்கானல், அதுக்கப்புறம் வந்து

0: கோவிலுக்கு போயிருக்கோம் திருப்பதி. கொடைக்கானல் தான் எனக்கு பிடிச்சது இது வரைக்கும். இன்னும் நிறைய போனதில்லை, போனதால சொல்ல முடியும்.
1: இல்லை இல்லை, அதில் என்ன விஷயம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது, இந்த விஷயத்தால அந்த கொடைக்கானல் ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன சொல்கிறீங்க?
0: எனக்கு அந்த மலை மேலே போனதே வந்து ஒரு பிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி போகுது,
1: ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்திருக்கு உங்களுக்கு.
0: ஆமாம், இதெல்லாம் நல்லா இருந்துச்சு.
1: ஓகே,
0: உங்களுக்கு?
1: எனக்கு ஃபஸ்ட் நான் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய இடங்கள் போயிருக்கேன். அதில் எனக்கு வால்பாறை ரொம்ப பிடிச்சிருந்தது. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல்
0: போனது.
1: வால்பாறை ரொம்ப அழகான ஒரு இடம். ஏன்னா வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் ரெகுலரான கூட்டம் நிறைய இருக்கும், பட் வால்பாறையில் கூட்டம் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு 5-6 அதாவது ஜூன் ஜூலை அந்த டைம்ல போனீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மழை பெஞ்சிட்டே இருக்கும், நிறைய குட்டி குட்டி ஃபால்ஸ் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழாங்கள், ஆறு, அந்த குட்டி குட்டி ஃபால்ஸ் அண்ட் ரொம்ப பழமையான திருப்பதி மாதிரி ஒரு குட்டி திருப்பதி மாதிரி ஒரு கோவில் இருக்கும், வேளாங்கண்ணி அம்மன் மாதிரி ஒரு குட்டி வேளாங்கண்ணி கோவில் இருக்கும். அந்த மாதிரி அந்த இடத்துலயே குட்டி குட்டியாக நிறைய டெம்பிள்ஸும் இருக்கும். இந்த மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி பிளசண்டாக இருக்கும்.
0: இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து வாங்க வேண்டியவைன்னு சொல்லி ஒரு பேனா ஒரு பென்சில் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வாங்கணும், எல்லாம் காலி ஆக போகுதுன்னு எழுதி வைப்போம்ல, அந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல இருக்கு. அடுத்து போக வேண்டிய இடங்கள் அப்படி சொல்லிட்டாங்க. போகல, இன்னும் போகணும், நிச்சயம் ஒரு நாள் வந்து கட்டாயம் போகணும். நீங்க சொன்னா போயிட்டு வந்துடலாம். எஸ், அடுத்த நேயர் இருக்காங்க, பேசுறோம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம், நான் ரஜி பாலாஜி பேசுறேன். ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
1: வணக்கம். ஓகே, ரஜி பாலாஜி அம்மா ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை வந்து ரம்யா கொடுப்பாங்க.
0: சொல்லிடுமா உங்களுக்கான வார்த்தை?
2: ஆ, சொல்லுமா.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து குற்றாலம்.
1: வணக்கம்,
0: யார் இங்கிருந்து?
2: நான் சென்னை மயிலாப்பூர்ல இருந்து விமலா பேசுறேன்.
1: விமலா மேம், ரெடியா இருக்கீங்களா?
2: ஓகே மேடம்.
1: ரெடியா இருக்கீங்களா? சரி, ஓகே.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
1: மயிலாப்பூரை வச்சே ஒருவேளை பாட்டு பாட சொல்லிடலாம் மேடம், என்ன சொல்றீங்க?
0: சொல்லிடலாமா? மயிலாப்பூர்ல பாட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க பாடலாம் மேடம்.
1: நன்றி.
0: எஸ், விமலா மேம் வந்து பாடினதால நம்ம வைப் ஆயிட்டோம். இப்ப அடுத்தனே இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், யார் இங்க இருந்து? இவிஎஸ் கண்ணன் சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
1: நன்றி
0: சார். எஸ், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம். வாழ்க மடிப்பாக்கம்.
0: என்ன பேர் சொன்னீங்க?
1: மடிப்பாக்கம்.
3: மடிப்பாக்கம் கோபாலன்.
1: கோபாலன் சார், நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பருங்க. இந்த மாதிரி மார்னிங்ல வந்து யாராவது பேசினா எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. உங்களுக்கான வார்த்தை?
0: எஸ், உங்களுக்கான வார்த்தை வந்து தியேட்டர்.
3: திரையரங்கம்
1: அரங்கம்னு பண்ணாலும் சரி, திரைன்னு பண்ணாலும் சரி. நன்றி.
0: நன்றி சார். நன்றி நன்றி. எஸ், இசையமைப்பு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

0: திரைப்படத்துல ஒரு சூப்பரான பாடல் வரும். இந்த பாட்டு தான் இந்த பாட்டு பாடுவாங்க நினைக்கிறேன்.
1: ஆமா, ஆச்சரியமா அப்படி வந்து எல்லாருக்குமே ஃபேமஸோ அந்த மாதிரி இந்த பாட்டும் டூரிசம்னாலே ஃபேமஸ்.
0: கண்டிப்பா ஷாகுல் ஹமீத் ஸ்வர்ணலதா மனோரமா இணைந்து பாடிய ஒரு பாடல் வைரமத்தோட வரிகள்ல ஏ ஹரமானோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்கே எல்லாமே சமதுள்ள

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே கண்ணு பொண்ணு என் பொண்ணு எனக்கு

0: 91.4 இங்க எல்லாமே தோணி.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த ஒரு பத்தாண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 ஆம் ஆண்டு 13ஆம் தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் 26ஆம் தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014ஆம் ஆண்டிலே நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம் பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன். se.census.gov.in குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய

செல்பேசி வாயிலாக உள்நுழையவும், உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும், உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும், பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000 மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவரப் பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டுமக்களே, இன்று செப்டம்பர் 27 ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 செப்டம்பர் 27 அன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100 பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வுபூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 முன்பாக 1026 முகம்மது கஜினி முதன் முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால் இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆகியிருந்தது. 1025 இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது.

நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா ஒன்றாம் பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒருமுறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்ட

இடத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒருமுறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான். என்றாலும் நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால் ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மொடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை. மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மொடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மொடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மொடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மொடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு? பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம்.

தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசாமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங், இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கி போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்து கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நில காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவையனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் 1000க்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் 1000க்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கிச் செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும்

போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மனவுறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜிந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த இரண்டு போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜிந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜிந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவி குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிகளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப் போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவி குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்து செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால்

உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கரிலே ஹர் கர் முலகா கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்து கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000+ மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டு தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் அங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவர் குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த அங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப் போலவே மேலும் முன்னேற்றி செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000+ மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்திலே இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ

0: விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகம் அளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 12:05. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம். இரண்டாயிரத்தி 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இந்திய மொழி பாடப்புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் கல்வியில் பிராந்திய மொழிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி பொருட்களை வழங்க உதவும். இதனால் மொழி இடைவெளியை குறைத்து மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்ளவும், வெவ்வேறு மொழியியல் பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் பயனடையவும் உதவும். மொழியியல் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கல்வியில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் உந்துதலுடன் இந்த திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. பாரதிய பாஷா புஸ்தக் திட்டமான இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் படிப்பு வளங்களை வழங்கும். இது அஸ்மிதா, ஆக்மெண்டிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் த்ரூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் அகடமிக் ரைட்டிங். அதாவது மொழிபெயர்ப்பு மற்றும் கல்வி எழுத்து மூலம் இந்திய மொழிகளில் ஆய்வுப் பொருட்களை மேம்படுத்துதல் முயற்சியை நிறைவு செய்கிறது. இது அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 22,000 புத்தகங்களை உருவாக்க உதவும். பள்ளிகள் மற்றும் உயர்கல்வியில் உள்ள பாடப்புத்தகங்கள், கற்றல் பொருட்கள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆன்லைனில் கிடைக்கும். இந்த திட்டம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனான பல்கலைக்கழக மானியக்குழு UGC மற்றும் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரதிய பாஷா சமிதி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாக இருக்கும். இந்த திட்டமானது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், வணிகம், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் கவனம் செலுத்தும். டிஜிட்டல் வளங்கள் மற்றும் ஆய்வுப் பொருட்கள் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் மின் கற்றல் தளங்களான EPG பாட்சாலா, தீக்ஷா மற்றும் இந்திய தேசிய டிஜிட்டல் நூலகம் ஆகியவற்றில் கிடைக்கும். பல இந்திய மொழிகளில் டிஜிட்டல் கல்வி வளங்களை வழங்குவது மொழி சார்ந்த கல்வியை வலுப்படுத்தும். மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கும் வாய்ப்பையும் வழங்கும். தாய்மொழி அல்லாத பிற மொழிகளில்

சிக்கலான பாடங்களை புரிந்து கொள்ள சிரமப்படும் மாணவர்களுக்கு இது மிகவும் உதவும். இது மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான மொழியில் உயர்கல்வியை தொடர வழிவகை செய்யும், வேலைவாய்ப்புகளை மேம்படுத்தும். பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் இந்திய மொழிகளில் உயர்தர கல்வி பொருட்கள் மற்றும் புத்தகங்களை வழங்குவதனால் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. டிஜிட்டல் கற்றல் புதுமைகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பல்வேறு மொழியியல் பின்னணிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே மொழி இடைவெளியையும் இது குறைக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை அமைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் மனங்களிடையே ஆர்வத்தையும் அறிவியல் மனப்பான்மையையும் வளர்ப்பதற்கு இந்த திட்டம் உதவும். இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டத்தால் கற்றல் மற்றும் வெற்றிக்கு மொழி இனி ஒரு தடையாக இருக்காது.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேரம் 12:10. தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: ஹாய் ஸ்நேகிதியே.

ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கால விடுமுறை நாட்கள், இந்த நாட்களை பயனுள்ள வகையில் நீங்கள் கழித்த நினைவுகளை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். விடுமுறை விட்டாச்சுப்பா போதும்பா அப்படின்னு இல்லாமல், அந்த நேரத்தில் நாம் ஏதாவது நல்ல விஷயங்கள், பயனுள்ள விஷயங்கள், புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த ஆர்வம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து தொடரலாம், இல்லை அப்போ நாம் கற்றுக்கிட்ட அந்த விஷயம் அந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு பயனுள்ள விதத்தில் அமைந்திருக்கலாம். பல பேருக்கு நாம் பல நல்ல விஷயங்கள் அந்த நாம் கற்றுக்கொண்டது மூலமாக கற்றுத்தரதோ இல்லை பயன்படுத்த வைக்கிறதோ அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கிறதோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருப்போம். அதை பற்றி என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298600038, இல்லனா 295205554. வெளியூர் நேயர்களா இருந்தா 044 அப்படிங்கிற இணைப்பு என்னோட பேசுங்க, தொடர்ந்து நாம பேசலாம். தொடர்ந்து நாம ஒரு வேலைகளை செய்து கொண்டிருந்த ஒரு நேரத்துல இப்ப விடுமுறை அப்படின்னும் பொழுது அந்த நேரத்தை எப்படி நாம செலவழிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறதுக்கே வந்து நமக்கு ஒரே மகிழ்ச்சியான ஒரு நாட்களா இருக்கும் இல்லையா. அப்ப அந்த நாட்களை நீங்க எப்படி கடந்து போனீங்க அப்படிங்கிற நினைவுகளை எங்களோட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமே. பூவெல்லாம் முன் வாசம் திரைப்படத்திற்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. மலேசியா வாசுதேவன், ஹரிஷ் ராகவேந்திரா, சுஜாதா மற்றும் சங்கீதா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து வரிகளில், வித்யாசாகர் இசையில் கேட்டு நைந்திருப்போம். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

நேரம் 12:17 ஆயிட்டிருக்கு. எஸ் ஹாய் ஸ்நேகிதியா, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பள்ளிக்கால விடுமுறையை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவிட்ட அந்த நினைவுகளை பற்றி தான் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 இல்லைனா 2952205554. பெரும்பாலும் வந்து புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு நேரமாக வந்து அதை நிறைய பேர் எடுத்துப்பாங்க. ஓவியமாகட்டும், இசை, நடனம் எல்லாமே வந்து நமக்கு கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், ஹோம்ஒர்க்கு, எக்ஸாம் அப்படின்னு அந்த ஒரு இதுலேயே இருந்துட்டு நேரம் இல்லைப்பா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு அந்த ஆசை இருந்தாலும் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சுருவாங்க. இந்த விடுமுறை நாட்களை அதுக்கு வந்து ஒரு தேவையான ஒரு டைமாக வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி மிதிவண்டி ஓட்டி பழகிற, இப்போ அந்த மிதிவண்டி பழகிறத பற்றி ஓட்டுறது அந்த அனுபவங்களை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். இதுவரைக்கும் கற்றுக்கொள்ளாதவங்க அந்த மாதிரி அந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். வீட்டில் இருக்காங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு உதவி செய்யலாம். எந்த வேலையாக இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்க அதை சேர்ந்து பகிர்ந்து செய்யும் பொழுது அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடியக்கூடிய ஒரு நிலை. அதனால் வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்கிறது, தோட்டம் வைத்து பராமரிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம மனசையும் ரொம்ப ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நினைவுகளாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் மனசுலையும் வந்து பதிந்திருக்கலாம். அந்த பதிவை எங்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக்லேயும் முகநூலில் நிறைய பேர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் நிறைய இந்த மாதிரியெல்லாம் நினைவுகள் எங்கள் மனசில் சுமந்து ஒரு பசுமையான நினைவுகளாக அதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு வந்து பதிவிட்டிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் அந்த பசுமையான நினைவுகளை. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக அடுத்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. உன்னிகிருஷ்ணன்.

0: ಹಾಯ್ ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 12:23 ஆயிற்றுக்கு. பள்ளிக்கால விடுமுறையை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவிட்ட அந்த நினைவுகள் பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கூட பேசணும்னா

0: பண்ணிடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லைனா 295-2-05-54. வெளியூர் நேர்களாக இருந்தால் 044 அப்படிங்கிற இணைப்பு என்னோட கால் பண்ணுங்க. முகநூலையும் பதிவு போட்டிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் போயிட்டு நீங்கள் பதிவிடலாம். எஸ், புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம வந்து பாட புத்தகத்தை படிக்கிறோம், அதையும் தாண்டி நிறைய புத்தகங்களை நாம் படிக்கின்ற பொழுது அதனால் மனம் வந்து முதல்ல தெளிவடையும். அப்படி தெளிவடைஞ்சது அப்படின்னு சொன்னால் அடுத்து நாம் செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு தெளிவு நிச்சயம் கிடைக்கும். எல்லாவற்றையும் பொறுமையாக அணுகக்கூடிய, யோசித்து சிந்தித்து அணுகக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போலாம் வந்து நூலகத்துக்கு போவாங்க, நூலகம் அங்கே போய் படிக்கிறது, அந்த அமைதியான சூழலில் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பாகவும் சிறப்பாகவும் இருந்த ஒன்று. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே அப்படியே கை கடக்கத்தில் வந்தாச்சு. இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா அந்த புத்தகம் நம்ம கைக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அந்த வாய்ப்பை நாம வந்து சரியா பயன்படுத்திக்கலாம். வீட்டில் நான் எல்லார் வீட்டிலும் கண்டிப்பாக புத்தகங்கள் இருக்கும். அந்த புத்தகங்களை எடுத்து நம்ம வாசிக்கின்ற பொழுது அந்த வாசிப்பு திறன் வந்து நம்ம எல்லா செயல் சார்ந்த ஒரு திறனையும் நிச்சயம் அதிகப்படுத்தும். அப்புறம் அந்த திறன் மேம்பாடு பயிற்சி அப்படின்னு நிறைய பயிற்சிகள் உண்டு. அந்த பயிற்சிகளையும் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இது எதுவுமே வேணாம்ப்பா, அந்த லீவ் முழுக்க நான் என்னுடைய குடும்பத்தோட என்ஜாய் பண்ண போறேன், வெளியில் போக போறேன், சுற்றுலா தலங்களுக்கு போக போறேன், இயற்கையான சூழலோட நான் இணைத்துக் கொள்ள போறேன் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய இருக்கு இல்லையா. இதெல்லாமே வந்து நான் செஞ்சிருக்கேன். இப்ப தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறது, கிராம சூழலா இருந்தா அந்த கிராமத்துல போய் இருக்கிறது, அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை நமக்கு வந்து நிச்சயம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒண்ணு. அந்த விடுமுறை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பிடித்த ஒண்ணுதான். லீவு பிடிக்காம இருக்குமாப்பா யாருக்காவது? ஆனா அந்த லீவையும் நம்ம மனசுக்கு பிடித்த வேலைகளை செய்து நாம வந்து இருக்கும் பொழுது அதற்கான ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு தனி இல்லையா. வணக்கம் ரெயின் போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம். வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: லைன் கிடைச்சிச்சு, சூப்பர். தேங்க் யூ. ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து மேம்.
0: சொல்லுங்க ஹேமலதாமா.
1: சூப்பர் டாபிக், பள்ளி நினைவு கொண்டு போயிட்டீங்க. நான் வந்து எங்க லீவ் நாள்ல அம்மா வந்து லைப்ரரியில மெம்பரா இருக்காங்க. நாங்க ஸ்கூலுக்கு போற வழியில தான் அங்க இருக்கோம். நாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அவங்க சைன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அப்புறம் அதை படிச்சு முடிச்சுட்டு ரினியூவல் பண்றதுக்கு திருப்பி கொண்டு போய் சைன் பண்ணி கொடுத்துட்டு வரணும், இல்லைன்னா புதுசா எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு பழக்கம் எங்களுக்கு லீவு நாளையில அப்படி பண்ணணும். அப்புறம் கைத்தொழில்லாம் நிறைய, அந்த சின்ன சின்ன மணி கொடுக்கறது, கூட பின்றது, எம்ப்ராய்டிங் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன கை வேலைகள், வீட்டு வேலைகளும் அதுக்கு நடுவுல அதையும் கத்து கொடுத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு நேற்று எனக்கு ஒரு புக்கு, ஞான சம்பந்தரோட புக்கு லைப்ரரியில, அம்மா கிராமத்துல இப்ப லைப்ரரி வந்துருச்சு, அந்த லைப்ரரியில எடுத்து படிச்சுட்டு நீ தேவாரம் எல்லாம் படிக்கிறியே, திருஞான சம்பந்தரோட புக்கு ஒண்ணு, திருஞான சம்பந்த திரு வெங்கடராமன் அவரோட புக்கு, அது அனுப்பி நீ படி, இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதை இந்த லைப்ரரியில வாங்கி எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க மேம். இப்ப நான் அதான் படிச்சுட்டு இருந்தேன், நீங்க உடனே சொன்னோம், எனக்கு அந்த லைப்ரரி ஞாபகம் அப்படியே போயிடுது. சூப்பர் மேம்,
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப அழகா உங்களோட.
1: அப்புறம் இந்த அஞ்சாங்கல்ல, அச்சாங்கல்லு, ஏழாங்கல்லுன்னு இதெல்லாம் அந்த கல்லாங்கல்லாம் விளையாடுவோம் நாங்க. அதெல்லாம் ஆத்துல போய் அந்த கூழாங்கல் பொறுக்கிட்டு வந்து அதுல எண்ணெய் கையில குத்தாம இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தூக்கி புடிச்சு மேல போட்டு கீழே வர்றதுக்குள்ள கீழே எடுக்கணும். அச்சு நாலு நாலு கல்லுன்னா ஒரு அச்சு, அந்த மாதிரி அந்த அச்சு எடுக்கணும், அசங்காம எடுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய விளையாட்டு, இன்டோர் கேம், அவுட்டோர் கேம் எல்லாமே சின்ன வயசுல ஸ்கூல் விட்டு வந்த உடனே அதா வேலை, அந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பிள்ளைங்களுக்கு அந்த டைம் இல்ல,
0: டைம் இல்லைன்னு சொல்லிடுறோம்.
1: ஸ்கூலே 7 மணிக்கு போறாங்க, 5 மணிக்கு வராங்க, அப்புறம் வந்த உடனே ஹோம்ஒர்க், டியூஷன், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ் அப்படியே அனுப்பி வச்சிருக்கோம்.
0: ஆமா, போட்டு நாம பாடா படுத்துறோம் இல்ல, நம்மள எல்லாம் அப்படி படிச்சிருந்தா படிச்சிருப்போமா அப்படின்னு தோணும். ரொம்ப அழகா அந்த பாரம்பரிய விளையாட்டுகள், ஒவ்வொரு விளையாட்டுக்கு பின்னாடியும் ஒரு நல்ல பண்பு, குணநலனை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது இல்லையா, அதெல்லாம். ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, உங்களோட நினைவுகளை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. யஸ்முகனூல்ல பதிவு வந்திருக்கு, பள்ளி நாட்களை ஊட்டியில் நாங்கள் கழித்த அந்த நாட்கள் வந்து எங்களுடைய நினைவிற்கு வருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நினைவுபடுத்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசுவோம், பள்ளிக்கால விடுமுறை நாட்களை நீங்கள் பயனுள்ள வகையில் எப்படியெல்லாம் செலவிட்டீர்கள் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூள்.
2: அழகான காலை பொழுதுல

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நேரம் 12:43:30 ஆயிட்டிருக்கு.

இதய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ் பள்ளிக்கால நினைவுகளை போற்றக்கூடிய வகையில் விடுமுறை நாட்களை எப்படி பயனுள்ள வகையில் நாம் செலவிடலாம், நீங்கள் அதை செலவிட்ட நினைவுகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லைனா 295-2-0-55-4. எஸ் முகநூலையும் நிறைய பேர் வந்து நமக்கு பதிவு போட்டிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஃபேமிலியோட நாங்கள் வந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு சூழல் அப்போ வந்து அமையும், அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நினைவுகளா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வணக்கம் அழையின் போயார், இங்க இருந்து வணக்கம். வணக்கம், எஸ் பேசுவோம் தொடர்ந்து. பாடல் காத்துக்கிட்டு இருக்கு அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து, ஹரிஹரன் குரலில், பழனி பாரதியின் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் கேட்டு நைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: சாம்பாஜி ஊத்துறதுங்கிற வேலையில ரொம்ப ஈடுபாட்டோட செய்வேன். எல்லாருமே பாத்துட்டு சாப்பிட வர்றவங்க பூராமே நல்லா உங்க பொண்ணு கெட்டிக்கார பொண்ணு இருக்கேன், நல்லா எல்லாத்துக்குமே கரெக்டான சாம்பார் ஊத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப இன்பம் அளிக்கும், ஏன்னா பாராட்டுதல் இன்பம் அளிக்கும் இல்லையா.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஆமா, அந்த அந்த பொறுப்புணர்ச்சி வந்துச்சு அந்த வயசுலயே. அது பொறுப்பா இருக்கிறது எல்லாத்துக்கும் எப்படி பரிமாறணும், சாப்பாடு செஞ்சா எப்படி பரிமாறுங்கிறத கத்துக்கிட்டேன் உள்ளதா. அப்புறம் நூலகத்துக்கு போவேன், பக்கத்துல இருந்துச்சு நூலகம் எங்க வீட்டுக்கு பக்கமே, அங்க போய் அலைஞ்சு திரிஞ்சு முத்துப்பி காமிக்ஸ் என்ன பாலமித்ரா அம்புலி மாமா இந்த புத்தகங்கள்லாம் அச்சோ இதெல்லாம் தேனின்னு பலாத்துல தேன் பலாத்துளையில போட்டது சாப்பிட்டது மாதிரி இருக்கும். புத்தகங்கள் எடுத்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்மா. அந்த பல பாலமித்ராவும் அம்புலி மாமாவும் பல கதைகள் கொடுத்துருப்பாங்க, படிக்க படிக்க இன்பம் கொடுக்கறது. அதான் வள்ளுவர் கூட சொல்றாருல, நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையா பண்புடையாளர். அத மாதிரியே நல்ல புத்தகங்களை வாசிச்சு வாசிச்சு மனசையும் உடம்பையும் நல்லா செம்மைப்படுத்திட்டு அது இன்னைக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா மாத்தி இருக்குமா.
1: உண்மைமா, ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. அப்ப அனுபவத்துல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி இருக்கு? நீங்க ஸ்கூல் ரீஓபன் ஆன உடனே உங்க நண்பர்கள் கூட இதெல்லாம் பகிர்ந்துப்பீங்க இல்லையா?
0: பகிர்ந்துக்கிருவேன், என்னோட நண்பர்கள் தோழிகளுமே சேர்த்துக்கிருவேன்,
1: சேர்ந்து வந்துருவாங்க. அடடா,
0: கேட்டுக்கிட்டு தான் கடைகளுக்கு போவான். முத்தி காமிக்ஸ் ஒண்ணு வரும், இந்த குரங்குக பேசுறதும் பறவைகள் பேசுறதும் அந்த கதைகள்லாம் நிறைய வரும். அப்புறம் அரபு நாட்டு கதைகள் நிறைய வரும். அரபு நாட்டு கதைகள் சின்ன பிள்ளையில 8 வயசுல படிச்சதெல்லாம் அப்படியே என் மனசுல பதிஞ்சு அரபு நாட்டு கதைகள்லாம். அது முத்தி காமிக்ஸ், பாலமித்ரா, அம்புலி மாமா, அப்புறம் தெனாலிராமன் கதை, அப்புறம் சின்ன சின்ன சிறுவர்கள் கதைகள்லாம் வரும். அந்த செம்மைப்படுத்துற கதைகள்லாம் என் தோழிகளுமே சேர்ந்துதான் நாங்க புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு வந்து ஒருத்தர் கொடுத்த இந்த புத்தகம் நல்லா இருக்கு படிச்சு பாரு அப்படின்னு. எவ்வளவு ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ்ந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாவம் கைபேசியில முடங்கி பல குழந்தைகள் என்ன செய்யறதுன்னே எப்படி வாழ்றதுங்கிறே தென்னையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்குங்க பாவம். அவங்களுக்கு எல்லாம் புத்தகங்களை எடுத்துட்டு வர்றதுக்கு இனிமே நான் அப்ப புடிச்சது இப்ப 55 வருஷமாவே நான் அலுவலகத்துல இன்னமே உறுப்பினரா 6 புத்தகங்கள் எனக்கு உண்டு மாட்டேன். அடிக்கடி எடுத்துட்டு வந்து பிள்ளைகளை நான் படிக்கும் வரது மட்டும் இல்ல, அதுகளுக்கு பிடித்தமானதா
1: கொண்டு வந்து படிக்க தூண்டுறது இல்லையா? உண்மைதான், உண்மைதான்.
0: பாருவே ஒரு இடம் இருக்கு பாருவே, என் மகட்ட ஒரு இது வச்சுக்கிடுவேன், அதாவது ஒரு சஸ்பென்ஸ் வைப்பேன். இந்த இடத்துல இந்த கதையில படிச்சு பாரு, இந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம குடும்பம் வரைக்கும் நிக்குது அப்படிங்க சொல்லும் போது அத ரொம்ப ரசனையோட படிச்சு முடிச்சுட்டு என்னமா எந்த இடத்துலம்மா இருக்கு அப்படிங்க, நீ படிக்கிறதுக்காக என்ன பண்றது அப்படின்னு அப்படியே படிக்க ஆரம்பிச்சா எல்லாருமே எங்க வீட்டுல அதை
1: ரொம்ப ரொம்ப சிறப்பா ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. அதாவது தான் மட்டும் அந்த இன்பம் அடையிறது இல்லாம என்னுடைய தோழிகளை எல்லாம் நான் கூட்டிட்டு போய் ஒன்னா படிப்போம். அந்த கதைகளை மாத்தி மாத்தி படிக்கும்போது நீ இதை சொல்லு நீ இதை சொல்லு அப்படின்னு அந்த கதாபாத்திரமாவே மாறி நாம படிக்கும்பொழுது அதுல ஒரு இன்பம் இருக்கும் இல்லையா? வணக்கம் இழையின் போயார் இங்கிருந்து. அடா எஸ், நம்ம படிச்சது மட்டும் இல்லாம அதை மத்தவங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில எடுத்துட்டு போறது. இப்ப இந்த லீவ் இருக்கட்டும், இந்த விடுமுறை முடிஞ்சு அடுத்து ஸ்கூலுக்கு போற அந்த டைம் இருக்கு பாருங்க, எப்படா வரும் அப்படின்னு இருக்கும். முந்தின நாள் தூக்கமே வராது. எப்படியாவது நம்ம இந்த லீவ்ல எப்படி அந்த நேரத்தை செலவிட்டோம் அப்படின்னு அந்த நண்பர்களோட நம்ம பகிர்ந்து கொள்கிற அந்த நிலை வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும். வணக்கம் இழையின் போய் யார் இங்கிருந்து?
2: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்கிருந்து சொல்லுங்க?
2: கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க சாந்தி மேடம்.
2: தாத்தா பாட்டியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற என் குழந்தை எல்லாருமே நான் சொல்றேன், இப்ப இருக்கிட்ஸ் சொல்றேன், ஸ்கூல் காலேஜ் படிக்கிற வரைக்கும் தான் அந்த விடுமுறை நாட்கள் அப்படின்றதே கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்காது. அதுவும் அந்த 8th மேல போயிட்டாலே படிப்பு படிப்புன்னு உட்கார வச்சிருவாங்க. சோ அதுக்கு முன்னாடி இருக்கிற டைம் ஆகுது தாத்தா பாட்டி நம்ம ரிலேஷன்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் நிறைய குட்டீஸோட நல்லா விளையாண்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும். ஏன்னா சிஸ்டம்லயே உட்காந்துட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். அதனால அதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் நல்லா விளையாடலாம். தாத்தா இப்ப நான் தாத்தா பாட்டி கூப்பிடுறதுக்கு யாரும் இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல குட்டீஸாவது கொஞ்சம் ஜாலியா அவங்க மெமரிஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்கன்னா அந்த பெரியவங்க கிட்ட நிறைய கத்துக்கலாம்ல.
1: உண்மைதான்,
2: நல்ல பழக்கங்கள்லாம் அவங்கதான் சொல்லி தருவாங்க. சோ அதெல்லாம் கத்துக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம் இந்த விடுமுறை நாட்கள்ல.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா, நன்றி. எஸ், அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட மற்றவங்க அனுபவத்திலிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நம்ம வாழ்க்கையை வந்து இன்னும் அதிகமாக உயர்த்தும். அதனால விடுமுறை நாட்களை வந்து பயனுள்ள வகையில் எப்படி முந்தைய ஜென்ரேஷன் வந்து செலவிட்டாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளும் வந்து பயனுள்ள வகையில் அந்த நேரத்தை கழிக்கணும். அப்போ தான் அடுத்து வரக்கூடிய நம்ம அந்த காலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான

0: நேரம் 12:59. ஹாய் ஸ்நேகிதியா, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: விடுமுறை நேரங்கள்ல எங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன். உணவு விடுதி நடத்தினாங்க.
0: சரி.
1: அப்ப அவங்களுக்கு வந்து கணக்கு வழக்கு சொல்றது, சாம்பார் ஏற்றி இட்லி பொங்கல் எல்லாமே எடுத்து இருக்கும். அதெல்லாம் இலையில எடுத்து எண்ணெய் போட்டு வர்றது, தண்ணி வைக்கிறது, எடுத்து வைக்கிறது,

நம்ம வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு காலமாக நிச்சயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பாதுகாப்பு அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப அவசியம். என்னதான் நாம வந்து எவ்வளோ செயல்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள் செய்தாலும் அதில் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய துணையுடைய இந்த விடுமுறை நாட்களை நல்லா என்ஜாய் பண்ணி அடுத்து வரக்கூடிய நம்ம நாட்களை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் 2 மணிக்கு வந்து சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் டைம் திரைப்படத்திலிருந்து காத்துக்கிட்டு உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குரலில் பழனி பாரதியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டு நினைந்திருப்போம். இது FM Rainbow 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஒரு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. அடுத்த ஒரு மணி நேரம் திரை கானம் கேட்க போறீங்க. நான் அவங்க சுகன்யா, அவங்ககிட்ட பேச வந்தாச்சு. 60-70களில் வந்த இனிமையான கானங்களோடு ஒரு இசை பயணம் போக போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக பெரிய இடத்து பெண் திரைப்படத்துல இருந்தா வந்துகிட்டு இருக்கு. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரலில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் காம்பினேஷன்ல இசையில வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: என்ன
1: சொல்ற குயில
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

பால்லாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாட கேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா.

0: 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: அழகான கானங்களோடு ஒரு இசை பயணம் போயிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடல் உங்களுக்காக டி என் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல்ல, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், கே வி மகாதேவன் அவர்களுடைய இசை அமைப்புல தான் வந்துகிட்டு இருக்கு பரிசு திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து நினைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: கண் தானம் அனைத்து வயதினரும் செய்யலாம். கண்ணாடி அணிந்தவர்கள், நீரிழிவு அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் கண் தானம் செய்ய தகுதியானவர்களே. உயிரிழந்த 6 மணி நேரத்திற்குள் கண் தானம் செய்யப்பட வேண்டும். கண் தானத்தின் போது விழித்திரை மட்டுமே எடுக்கப்படும். முகத்தின் தோற்றம் எந்த வகையிலும் மாறாது. கண்ணை மூட வேண்டிய நேரம் வந்தாலும் மற்றொருவரின் உலகத்தில் வெளிச்சத்தை திறந்து வைப்போம். நம் பார்வை முடிந்தாலும் இன்னொருவரின் பார்வை தொடங்கட்டும். கண் தானம் செய்வோம்.
1: இன்று என்னுள் மாற்றம் தந்தாயே உன்னை என்றும் மறவேனே.
2: நேயர்களே, இன்று 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 MHz இல் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

எம்பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 1:24 ஆகிட்டு இருக்கு. திரைகானம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அழகான பாடல்களோடு ஒரு அழகான இசை பயணம் நிகழ்ச்சி.

திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க. 1:36 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரல்ல, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: அமைதோலு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரல்ல வாலி அவர்களுடைய வரிகள்ல பாடல் கேட்டு வரும்போது மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்குல்ல. 1:44 ஆகிட்டு இருக்கு. திரை கானம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக பார்மகளே பார் திரைப்படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாமா அப்படிங்கிற எவர் கிரீன் காம்பினேஷன்ல. ஸ்டே டியூன்ட். இது 101.4 எல்லாமே சமதுள்ள

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோ.

ஒரு மணி 56 நிமிஷம் ஆயாச்சு. எஸ்திரைகான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரல்ல தான் பாடல் வந்துகிட்டு இருக்கு. இந்த பாடலோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். இந்த நாள் மட்டும் இல்ல, இனி வரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நாளா இருக்கட்டும்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமாய் இசையாய் பாடல்களை கேட்க இருக்கிறோம். எஸ் நிகழ்ச்சியின் முதல் பாடல் விடுதலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சந்திரபோஸ் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வாலியின் வரிகளில் கேட்டிணைந்திருப்போம்.

ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்

நேரம் 2:11 ஐந்து நொடிகள் ஆயிற்றுக்கு. தாய்க்கு ஒரு தாளாட்டு திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில், வைரமுத்து வரிகளில், இளையராஜாவின் இசையில் பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: நேரம் 2:16 முப்பது நொடிகள் ஆயிற்றுக்க ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் விக்ரம் திரைப்படத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்கு. எஸ் விக்ரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.
1: கண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தத்துமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை, இனி பரிமாறவா இளமாங்க நீ.

ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் இன்னும் சில மணித்துளிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 2:36 பத்து நொடிகள் ஆயிட்டு இருக்க ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து, வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இசையில், சித்ரா குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 2:40 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் வைரமுத்து வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், ஓடங்கள் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:54 35 நொடிகள் ஆயாச்சு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் இளையராஜாவின் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமது உள்ளது.

0: 104.4 இங்க எல்லாமே சமதோலு.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச்சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மழுங்கச் செய்யும் வகையில் வெளியிட்ட அரசாணையை தவிர்க்க

அரசு திரும்ப பெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த அரசாணையை மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் அனாஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அபய்சிங்கிற்கு தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்றுமுன் வரை 12 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 92 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 3:03. திரைகானம் கேட்க இருக்கிறோம். மனதை வருடக்கூடிய பாடல்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க. முதல் பாடல் ரீதம் திரைப்படத்திலிருந்து, உனிமேனன் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ரஹ்மானின் இசையில். கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 3:10 ஆயிற்றுக்கு. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து, வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில். கேட்டு நைந்திருப்போம்.
1: ஒரு கணம் போதும்

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 3:20 40 நொடிகள் ஆயிற்றுக்கு. துறைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனதை வருடக்கூடிய பாடல்களோட வரிசையில் அடுத்த பாடல் ஸ்நேகிதியே திரைப்படத்திலிருந்து. வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில், சித்ரா சுஜாதா மற்றும் சங்கீதா ஷாஜித் இணைந்து பாடிய பாடல் கேட்டு

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் இன்னும் சில மணித்துளிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 3:57, 30 நொடிகள் ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. மீண்டும் 4:02 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் விடுகதைகளோட உங்களை நான் சந்திக்கிறேன். விடுகதைகளுக்கு தேவையான விடையோட நீங்களும் காத்துக்கிட்டு இருங்க. இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுளு.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
2: தான்.
0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச் சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மழுங்க செய்யும் வகையில் வெளியிட்ட அரசாணையை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த அரசாணையை மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் அனாஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அபய் சிங்கிற்கு தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்றுமுன் வரை 26.1 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று

தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 4:16 ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு. உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நிறைய விடுகதைகள் கொண்டு வந்திருக்கேன். விடையை சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298-6-00-38 இல்லைனா 295-2-05-54. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு என்னோட கால் பண்ணுங்கள், தொடர்ந்து நாம் பேசலாம். எஸ் நிகழ்ச்சின்னு ஃபர்ஸ்ட் காலர், வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் இங்கிருந்து? சூப்பர் சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம், சோதியகுடி சீர்காழி தாலுகா சோதியகுடி, வெங்கடேசன் சிந்தாமணி பேசுறேன்.
2: வெங்கடேசன் சார், உங்களுக்கான விடுகதை, ஒற்றை கால் மனிதனுக்கு தலை கணம் அதிகம்.
4: ஒற்றை கால் மனிதனுக்கு தலை
2: தலை கணம் அதிகம்.
4: தலை கணம் அதிகம்.
2: என்னவா இருக்கும் வெங்கடேசன் சார், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களோ? சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்,
5: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க பிரமீலா மேடம், கேட்டீங்களா விடுகதை?
5: கேட்டேன். பம்பரம்.
2: பம்பரம், அடடா. ஒற்றை கால் மனிதனுக்கு தலை கணம் அதிகம் அப்படின்னு கேட்டிருந்தேன். பம்பரம், பம்பரம் அப்படிங்கறது சரியான விடை. வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ.
6: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து? நினையாமல் வருவான் அவன் யார்?
6: தூக்கமாமா?
2: தூக்கம் தான், அந்த தூக்கத்துக்கு தூதுவன் இவன்.
6: ஓஹோ,
2: யாரா
6: இருப்பான்
2: சொல்லுங்களேன்.
6: பட்டை பட்டியை நீக்கிட்டு, 16 பட்டியை நீக்கிட்டு, முத்து பட்டியை நீக்கிட்டு முன்ன வருவா சீமாட்டி, அவள் யார்?
2: ஒரு பாட்டாவே படிச்சிட்டீங்களே, என்னன்னு தெரியலையே.
6: நான் சொல்றேன், தாழம்பூமா?
2: தாழம்பூ,
6: அத முத்து பட்டியை நீக்கிட்டு அந்த பூ வரும்பா.
2: ஆமா, உங்களுக்கான கைத்தட்டல் தான் இது. நன்றிமா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
7: வணக்கம்.
2: வணக்கம்,
7: ராஜலட்சுமி.
2: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? கேட்டீங்களாமா விடுகதை?
7: சொல்லுங்க.
2: நித்திரையின் தூதுவன் நினையாமல் வருவான் அவன் யார்?
7: நித்திரையின்
2: தூதுவன் நம்ம நினைக்காமலே வருவான் அவன் யார்?
7: கனவு.
2: கனவு இல்லையே, கனவு.

0: வந்து நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் நித்திரைக்கு, ஆமா நித்திரை கொண்டதுக்கு அப்புறம் வரும். ஆனா நித்திரை வர்றதுக்கே இவன் தான் தூதுவன். கொட்டாவி என்னங்க நீங்க? கொட்டாவி என்பது சரியான விடை. எஸ், வணக்கம் ரெயின் போயார் இங்கிருந்து.
1: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: சூப்பரா இருக்குது.
0: நன்றி நன்றி சார் உங்களுக்கான விடுகதை.
1: சொல்லுங்க மேடம்.
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடலாமா? சரி, உங்களுக்கான விடுகதை இதோ. எண்ணத்தை விதைத்து வண்ணமாய் அறுவடை செய்வது, அது
1: என்ன?
0: இல்லையே. ரேடியோவாலும் நீங்க கம்மி பண்ணவே இல்ல சார். முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ, யாரு இங்கிருந்து? கலா மேடம். சொல்லுங்க மேடம், எண்ணத்தை விதைத்து வண்ணமாய் அறுவடை செய்வது, அது என்ன? நெல்லு. இல்லையே, அறுவடை. இன்னொரு எல்லாரும் நெல்லுக்கு போயிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: விஜயா மேம்.
0: விஜயா, விஜயா மேம் சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சேன் மேம். ஓவியம்.
0: ஓவியமா? டடடட. ஓவியம் என்பது சரியான விடை. எண்ணத்தை விதைத்து வண்ணமாய் அறுவடை செய்வது அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம், தமிழேந்தி.
0: தமிழேந்தி, தமிழேந்தி உங்களுக்கான விடுகதை. உச்சியின் ஊடே சிக்கல் தீர்ப்பான், சிக்கி கொண்டால் தன் பல்லை இழப்பான், அவன் யார்? தமிழேந்தி சார், என்ன சார் பாவமாச்சே, இவ்வளோ நீளமா கேள்வி சொல்லியோ, என்னங்க நீங்க, சீப்பு தாங்க சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டாரு. எஸ், உச்சியின் ஊடே சிக்கல் தீர்ப்பான், சிக்கி கொண்டால் பல்லை இழப்பான் அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். சீப்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. இன்னும் நிறைய விடுகதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விடையை சொல்ல நீங்களும் தயாராகவே இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி பாடிய பாடல், பிரியன் வரிகளில் விஜய் ஆண்டனியின் இசையில். உத்தம புத்திரன் திரைப்படத்திற்காக பாடலை கேட்பதற்கு முன்பு

0: புள்ளினால இங்க எல்லாமே தோளு.
1: அம்மா,
2: ஐயோ ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்?
2: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
2: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 4:16 ஆயிட்டு இருக்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நான் இருக்கிறோம். எஸ் விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க விடைய சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986003 இல்லைனா 2952055 4. வணக்கம்.
1: வணக்கம் மேம். வணக்கம். சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அதிர்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சந்திரசேகர், உங்களுக்கான விடுகதை
1: ஈஸியா கேளுங்க மேம்.
0: ஈஸியாவே கேட்டுருவோம். வானலியில் விரியும் வட்ட வட்ட இலை, அது என்ன?
1: வானலியில
0: விரியும் வட்ட வட்ட வட்ட இலை.
1: மேம் நான் நினைக்கிறேன் இது வந்து நிலவு.
0: நிலவு இல்லையே,
1: வேற ஏதாவது மேம்.
0: வானலி. வானலி
1: வானலி
0: வானலி. ஆமா, வானலியில் விரியும் வட்ட வட்ட இலை.
1: ஆமா, இது அப்பளம். அப்பளம்?

0: சூப்பர் சந்திரசேகர் சார், நன்றி. வணக்கம் டேன் போய், யார் இங்கிருந்து? பொன்ராஜ் சார், உங்களுக்கான விடுகதை. சார், உதைக்க தெரிந்தவனுக்கு உழைக்கவும் தெரியும் சார், யார் அவன்?
1: உதைக்க தெரிந்தவனுக்கு உழைக்கவும் தெரியும்.
0: உழைக்கவும் தெரியும், ஆமா.
1: என்னோட தையல் மிஷினா?
0: இல்லையே, அவன் உதைப்பான்.
1: அவன் உதைப்பானா?
0: ஆமா ஆமா.
1: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கமா மாலை, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ரங்கராஜன், டீனர்ல இருந்து பேசுறேன்.
0: ரங்கராஜன் சார், உங்களுக்கான விடுகதை கேட்டீங்களா சார்?
2: கழுதை.
0: கழுதை அடடா, நன்றி நன்றி சார், சரியான விடை. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து?
3: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவ சுப்பிரமணியன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சார், உங்களுக்கான விடுகதை
3: எளிமையா கொடுங்க மேடம்.
0: எளிமை, ரொம்ப எளிமையாவே இருக்கு சார். சார், கடலில் பிறந்தவன் இவன் இல்லாத வீடே இல்ல சார்.
3: கடலில்,
0: கடலில் பிறந்தவன் இவன் இவன் இல்லாத வீடே இல்லை.
3: இல்லாத வீடே இல்லையா?
0: ஆமா.
3: குளு கொடுங்க.
0: கடல்ல பிறந்தது சார், அவ்வளவுதான் சார். அதுதான் சார் க்ளூவே, ஈஸியா சொல்லிடலாம்.
3: கடல்ல பிறந்த சங்கா?
0: சங்கு இல்லையே சார். முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சார். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: நான் ஹிந்தில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயா மேடம் பேசுனீங்கல்ல ஏற்கனவே. உங்களுக்கான விடுகதை, கடலில் பிறந்தவன் இவன் இல்லாத வீடே இல்லை.
4: உப்பு.
0: உப்பு என்பது சரியான விடை. தொடர்ந்து நாம பேசுவோம். இன்னும் விடுகதைகள் காத்துக்கிட்டு இருக்கு. விடையை சொல்ல நீங்க தயாரா இருங்க. இந்த பாடலை கேட்டுட்டு, தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து ரோஷினி, பிரியா மற்றும் திவ்யா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல், பாவிஜயின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கேட்டணைந்திருப்போம். இது எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமது உள்ளது.

0: நேரம் 4:24 ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ் விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். விடையை சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986000038 இல்லைனா 2952055 54. எஸ் வணக்கம் டேன் போயார் இங்கிருந்து. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். திருமலைசை குண்டுமேடு விஸ்வநாதன்.
0: விஸ்வநாதன் சார்
1: சொல்லுங்கள்
0: சார், உங்களுக்கான விடுகதை. குடையுடன் சந்தைக்கு வருபவனை குழம்புக்காக எல்லோரும் விரும்புவர். அவன் யார்?
1: கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு.
0: இல்ல, குடையுடன் சந்தைக்கு
1: வருவான்.
0: குடையுடன் சந்தைக்கு வருவான். ஆமா,
1: இது என்னவா சொல்றான், கொடையில ஒரு மழை நேரத்துல போறமே கொடை, அதுக்குள்ள நான் ஒரு வீடுக்கு அது சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்களேன்.
1: இரவில் வேத்து போவான், பகலில் காஞ்சி போவான். இது ஒரு தாவரம்.
0: தாவரம் தெரியலையே சார்.
1: நாங்க சொல்லட்டுமா?
0: சொல்லுங்களேன்.
1: வாழை மரத்துல வாழை இலை.
0: வாழை இலை. அடடா. வணக்கம் ரெயின் போய், யாரங்க இருந்து? வணக்கம். யாருங்கம்மா? ரதிபாலாஜிமா. உங்களுக்கான விடுகதை, குடையுடன் சந்தைக்கு வருபவனை குழம்புக்காக எல்லோரும் விரும்புவர். காளான் இல்லையே. அதுவும் ஒரு காய் வகை தான். அப்படியே தொடர்ந்தீங்கன்னா தெரியும்.
2: முள்ளங்கி.
0: முள்ளங்கி இல்லையே. கொடை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே கொடைய திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அதுக்கு. குழம்புக்காக எல்லோரும் விரும்புவர். பச்சை மிளகா சொல்லாமா? சொல்லலாம். அப்புறம் அப்புறம் அப்புறம் குடைமிளகாயா? பேர்ல குடை இருக்கிறதால சொல்லிட்டீங்களோ. ஆமாவா? சரி, எல்லா விடையும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் எதிர்பார்த்த விடை இன்னும் வரல. எஸ், ரொம்ப ஈஸி தான்.

0: அதுவுமே அப்படியே அந்த காய் வகையை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். குடையுடன் சந்தைக்கு வருபவனை குழம்புக்காக எல்லோரும் விரும்புவர் அப்படின்னு கேட்டிருந்தேன். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா? வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்கள் வந்து லைனை பிடிச்சிங்க அப்படின்னா நாம் வந்து பேசலாம், இல்லைனா பேசுறது கேட்காது. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? குழம்புக்காக எல்லோரும் விரும்புவர். குடமிளகா தான் நினைச்சீங்களா? ஐயோ, ஏன் இந்த காய் யாருக்கும் ஞாபகம் வர மாட்டேங்குது? குடமிளகாய் சொல்லிட்டாங்க, காளான் சொல்லிட்டாங்க, பச்சை மிளகாய் சொல்லிட்டாங்க. குழம்புக்காக அப்படின்னும் போது இருக்கோ இல்லையோ, எடு ரெண்டு கத்திரிக்காயை போட்டு ஏதாவது ஒரு குழம்பு வை அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு காய் கத்திரிக்காய் அப்படிங்கறது சரியான விடை. வணக்கம் ரெயின்போ. யார் இங்கிருந்து? வணக்கம். கணபதி சார். சார், மழை நேரத்தில் மின்னும் விளக்கு சார், யார் அவன்?
1: மழை நேரம் மின்னும் விளக்கா?
0: ஆமா.
1: மின்னல் சொல்லலாம்.
0: மின்னல் சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம்? கோபி சார், விருந்துக்கு அழைத்து விதியை முடிப்பான் அவன் யார் சார்? சொல்லுங்களேன். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். இன்னும் நிறைய விடுகதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விடைய சொல்ல தயாராயிருங்க.

இன்னும் சில பணித்துளிகளில், ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இப்பவன் அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். எலி பொறி அப்படிங்கிறது சரியான விடை. வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: மேடம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ராகவன்.
0: ராகவன், ராகவன் சார், உங்களுக்கான விடுகதை சார். அல்ல அல்ல குறையாது, ஆனால் குடிக்கவும் உதவாது சார். அது என்ன?
1: அல்ல அல்ல
0: குறையாது, குடிக்கவும் உதவாது.
1: தண்ணீர் சொல்லுவாங்க,
0: குடிக்க உதவாது.
1: தண்ணீரா?
0: தண்ணீர் குடிக்க உதவாதுன்னு வர நான் கேட்டிருக்கேனே.
1: தண்ணீர்,
0: கண்ணீர் இல்லையே, இல்லையே. ராகவன் சார், முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். ரேடியோ வாலியம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம். திருச்சியில
0: யாருமா?
2: சரஸ்வதி.
0: சரஸ்வதி மேடம், கேட்டீங்களா விடுகதை? மேடம், அல்ல அல்ல குறையாது, குடிக்கவும் உதவாது. அது என்ன?
2: கடல் தண்ணி.
0: அவ்வளவுதாங்க. கடல் நீர் அப்படிங்கிறது வந்து சரியான விடை. அல்ல அல்ல குறையாது, குடிக்கவும் உதவாது அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். சுத்திகரிச்சு குடிக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா அப்படியே எடுத்து குடிக்க முடியுமா? முடியாதே இல்லையா? கடல் நீர் அப்படிங்கறது தான் சரியான விடை. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன் கோபாலன் சார்.
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கான விடுகதை சார். ஆள் இல்லாத வீட்டில் அவன் குடியேறுவான். அவன் யார்?
1: ஒட்டடை.
0: ஒட்டடை. அப்புறம் உயிரினமே சொல்லலாமே.
1: கரப்பான் சொல்லலாம். சிலந்தி, எட்டுக்கால் பூச்சி சொல்லலாம்.
0: எட்டுக்கால் பூச்சி சொல்லலாம், சிலந்தி சொல்லலாம், கரப்பான் சொல்லலாம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. எஸ், சரியான விடை சிலந்தி அப்படிங்கிறது தான். இந்த ஒட்டடை தூசு இதெல்லாம் அதிகமா வருது, உயிரினம் என்ன குடியேறுது அப்படின்னா சிலந்தி அப்படிங்கிறது சரியான விடை. வாழ்த்துக்கள் சார். வணக்கம் ரெயின்போ. போய் யாரை இங்கிருந்து? வணக்கம். ராஜு. ராஜு சார், சார் கல்லில் நீர் ஊற்ற கணன்று உருவாகும் பூ, அது என்ன? கணன்று. கணன்று உருவாகும் பூ. என்னது? சிலை இல்லையே சார். ராஜு சார், முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். லைன்ல இருக்கீங்க? வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து சார்?
3: பெருங்களத்தூர். உலகநாதன்.
0: உலகநாதன் சார், கேட்டீங்களா விடுகதை?
3: நான் ஒண்ணுமே கேட்கலையே, ட்ரை பண்ணி தருது.
0: அப்படியா சார்? கல்லில் நீர் ஊற்ற கணன்று உருவாகும் பூ, அது என்ன?
3: அடுத்த ஆளுக்கு வழி விட்டுறேன்
0: மேடம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: சூர்யா டெய்லர் பேசுறமா?
0: சார், உங்களுக்கான விடுகதை சார்.
3: சார்,
0: கல்லில் நீர் ஊற்ற கணன்று உருவாகும் பூ. வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். ரொம்ப கஷ்டமா கேட்டுட்டோம். எஸ், கல்லில் நீர் ஊற்று, அது ஒரு கல் தான். அந்த கல்லை நாம நீர் ஊற்றணும் அப்படின்னா கணன்றுனா அப்படியே வெப்பத்தை அப்படியே வெளியேற்றிட்டு அப்படியே அப்படியே பூ மாதிரி பொங்கி வரும். இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லலை அப்படின்னா கஷ்டம்தான் இல்லையா? எஸ், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இந்த விடுகதைக்கு விடையை யோசிச்சுக்கிட்டே இருங்க, யோசிச்சவங்க ட்ரை பண்ணிட்டு இருங்க. எங்கேயும் காதல் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. வாலியின் வரிகளில் ஹாரி ஜெயராஜன், இசையில் ரிச்சர்ட் குரலில் கேட்டோம். இருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.
4: வள்ளியே சக்கர வள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே.

0: நேரம் 4:45, 20 நொடிகள் ஆயிட்டு இருக்க. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க. விடைய சொல்ல தயாரா இருந்தீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லனா 298-5-2-0-5-5-4. வெளியூர் நேர்களா இருந்தா 0444 அப்படிங்கிற இணைப்பு என்னோட பேசலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, யாரெங்க இருந்து? வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரெங்க இருந்து?
1: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: புஷ்பலதா கேட்டீங்களா? புஷ்பலதா பாடலுக்கு முன்னாடி விடுகதை கல்லில் நீர் ஊற்ற கணன்று உருவாகும் பூ, அது என்ன பூ? சுண்ணாம்பு. சூப்பர் சூப்பர், பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். சுண்ணாம்பு அப்படிங்கறதான் சரியான விடை. அதுல தண்ணி ஊத்தணும் அப்படின்னா அந்த வெப்பத்தோட அது வந்து வெளியில பொங்கி வரும் இல்லையா, அதுதான் வந்து சுண்ணாம்பு என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் ரெயின் போய், யாரங்கிருந்து? வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க
2: சொல்லுங்க.
0: சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். யாரங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் கேக்கநாடுல தாத்தா 90 வயசுல இருக்கேன்.
0: உங்க பேரு?
2: என் பேரு ஹரன்.

0: ஹரன், ஹரன் சார், உங்களுக்கான விடுகதை. ஒற்றை காது உள்ளவனுக்கு ஒருபோதும் கேட்காது, அது என்ன? ஒற்றை காது தான் அவனுக்கு. என்னவா இருக்கும்?
1: ஊசி.
0: ஊசியா? டாடா டாடா டா, சரியான விடை. வணக்கம் விடைன்னு போய். யார் இங்கிருந்து?
2: செல்வராஜ்.
0: செல்வராஜ் சார்,
2: சொல்லுங்க மேடம். எளிமையா சொல்லுங்க.
0: எளிமையாவே தான் சார் இருக்கு உங்களுக்கு. பச்சை பெட்டியில் 10 சரம் முத்துக்கள். பச்சை பெட்டி.
2: பச்சை பெட்டியில்
0: 10 சரம் முத்துக்கள்.
2: பச்சை மிளகா மேடம்?
0: இல்லையே இல்லையே, முத்து முத்தாவே இருக்கும் உள்ள.
2: வெண்டைக்கா?
0: வெண்டைக்காய். அடடா, இப்படி சொல்லி கண்டுபிடிக்காம இருக்க முடியுமா? வெண்டைக்காய் அப்படிங்கிறது சரியான விடை. தொடர்ந்து நாம பேசலாம். பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து சிவ சிதம்பரம் மற்றும் ஸ்வரலதா, குரலில் வைரமுத்து, வரிகளில் ஏற

0: முத்து முத்தாவே இருக்கும் உள்ள.
1: வெண்டைக்காய்.
0: வெண்டைக்காய், அடடா, இப்படி சொல்லி கண்டுபிடிக்காம இருக்க முடியுமா? வெண்டைக்காய் அப்படிங்கிறது சரியான விடை. தொடர்ந்து நாம பேசலாம் பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து. சிவ சிதம்பரம் மற்றும் ஸ்வரலதா, குரலில் வைரமுத்து, வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 4:53 20 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். விடையை சொல்ல தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952055554. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம் வணக்கம். எஸ், விடுகதையோட நிறைவு பகுதியை நாம நெருங்கிட்டு இருக்கோம். அடுத்த விடுகதை என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, காண்பவரை ஏமாற்றும் நீர் தாகம் தீர்க்காத நீர். ரொம்ப சுலபம் இது. இந்த விடுகதைக்கு விடை தெரியும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952055554. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து சார்?
1: தேவா.
0: தேவா சார், காண்பவரை ஏமாற்றும் நீர் தாகம் தீர்க்காத நீர், அது என்ன?
1: காணல் நீர்.
0: காணல் நீர், அடடா. நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: மேடம் அம்பத்தூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம்.
0: பேரு சார்?
2: தினேஷ் மேடம்.
0: தினேஷ் சார், உங்களுக்கான விடுகதை
2: சொல்லுங்க மேடம்.
0: சார், அலங்கார உடை உருவாக்க இவர்கள் இருவரின் துணை நிச்சயம் வேண்டும். அந்த இருவர் யார்
2: மேடம்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
0: அலங்கார உடை உருவாக்க, அலங்கார உடை இல்ல, உடை உருவாக்க இவர்கள் இருவரினுடைய துணை தேவை. வருமே சார் ஆன்சர் இதுல. இதுக்கு என்ன க்ளூ? இல்லையே இல்லையே இல்லையே. எஸ், இதுக்கான விடை நானே சொல்லிடுறேன். ஊசி நூல் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. இன்னைக்கு எல்லாருமே கால் பண்ணி ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க, பதில் சொல்ல ட்ரை பண்ணீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இதோட நான் கிளம்புற. மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் கேட்டு நைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமது உள்ளு.

0: நேரம் மாலை 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச் சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மழுங்கச் செய்யும் வகையில் வெளியிட்ட அரசாணையை தவேக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த அரசாணையை மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் அனாஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அபய்சிங்கிற்கு தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்றுமுன் வரை 38.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 5:03 ஆயிட்டு இருக்கு. அண்ட் சண்டே ஈவினிங் அன்னைக்கு நீ கேட்டு என்ஜாய் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை வித் மீ ஆர்ஜே ஹரி. எஸ் சண்டே ஈவினிங் வந்து எல்லாரும் வந்து சில் பண்ணிட்டு இருப்பீங்க. சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் ரெண்டு வீக்கெண்ட் டே கிடச்சிருக்கு. ஸோ ஜாலியாக இருந்திருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஈவினிங் ஒரு ரிலாக்ஸிங் மூடில் இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து அப்படியே ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக கிளம்பி வெளியே போயிட்டுருப்பீங்க. நிறைய பேர் வந்து நாளைக்கு மண்டே மார்னிங்க்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் மோட்குள்ளே போய் என்ட்ரு ஆயிருப்பீங்க. நீங்கள் எந்த மூடில் இருந்தாலும் எந்த மூடில் இருந்தாலும் இப்போ நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. எஸ் ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடல்கள் அப்படின்னாலும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாட்டு பிடிக்காத நபர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பாட்டு எனக்கு வந்து பாடணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணி கூட எனக்கு அந்த பாட்டு பாட வரல அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பாடல் எந்த பாடல் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் என்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், பாடணும்னு ஆசை, நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இந்த பாட்டு எனக்கு என்னவோ பாடவே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாடல் எந்த பாடல், அதை நீங்கள் எத்தனை தடவை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554. ஸோ இந்த நம்பரில் எந்த நம்பருக்கு உங்களுக்கு லைன் கிடைக்குதோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட உங்களுடைய அந்த கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 5:11 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாடல் எனக்கு வந்து பாடணும்னு ரொம்ப ஆசை. எத்தனை வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கானே, எனக்கு பாடவே வரல அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாடல் எந்த பாடல் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: 2 வருஷம் ஆகுது உங்ககிட்ட பேசி.
0: அப்படியா, யாருங்கிறது பேசுறீங்க சார்?
1: திருவண்ணாமலை குண்டு வேடு விஸ்வநாதன்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க சார்?
1: நீங்க
0: பாடி காட்ட வேண்டாம், உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் ஒரு சினிமா பாட்டு. இந்த பாடல்

0: நான் பாட ட்ரை பண்ற பட் எனக்கு வரலன்ற மாதிரி சொல்லுவீங்களா, அந்த பாடல் இந்த பாடல்
1: அதே பாடுதான்.
2: பழகி மஞ்ச செவ பழகி கள்ள சீரி பழகி மரகமானும் தூது
1: இல்லைய மறந்துடுவீங்க.
2: இதான் நான் ட்ரை பண்றேன், முடியவே மாட்டேங்குது.
0: பாட வரலன்னு யார் சொன்னா? எவ்வளவு சூப்பரா பாடுறீங்களே, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் ப்ரோ, நான் சந்திரசேகர் வேலூர் கட்டாடியிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் ப்ரோ.
0: சூப்பர். ஏ சொல்லுங்க, வீக்கெண்ட்ல எப்படி போச்சு?
3: வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு, ரொம்ப ஹாப்பியா. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
0: சூப்பரா போயிட்டு இருக்கு ஷோல.
3: எஸ் ரொம்ப சந்தோஷம். அதாவது எனக்கு வந்து இந்த மின்சார கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல,
0: படையப்பா. ஆமா ஆமா,
3: அது ரொம்ப பிடிக்கும். அதுல நம்ம ரஜினி சார் வந்து நிறைய ஜதி வச்சு பாடுவாரு,
0: அப்படின்னு
3: மூச்சு விடாம பாடணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கூட என்னால அது மாதிரி ஃபாஸ்டா வேகமா பாட வரல, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹை பிச்ல மேம் எடுத்து மூச்சு விடாம அந்த அப்படின்னு பண்ணுவாங்கல்ல,
0: கண்டிப்பாக இந்த பாடல் நீங்கள் எல்லாமே போமே சமதோடு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேர்களே, இன்று 7:00 எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 5:21 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன டாபிக் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் எனக்கு வந்து பாடணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அது வந்து பாடவே வரல அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு இந்த பாட்டு. எஸ் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம். யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன் குழியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ஹரி சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்குங்க. சண்டேலாம் எப்படி போச்சு?
1: நிறைய
0: பாடல் இருக்கு.

0: நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த பாடல். அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ, ஹலோ.
1: வணக்கம். காமராஜ்.
0: காமராஜ் சார் எப்படி
1: இருக்கீங்க?
0: சார் நன்றி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
1: எனக்கு வந்து பிடித்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஐயா பாடியிருப்பாங்க.

0: சார் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நீங்க ஓரளவுக்கு யூ ஆர் டூயிங் ஜஸ்டிஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன். வராம இல்லையே, நல்லா தான் வருது. இன்னும் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரலாம்.
1: அது வந்து உச்ச ஸ்டைல் வரையில வந்து படிப்பேன், ஆனாலும் வந்து ஒரு அளவுக்கு வர முடியாது.
0: அது உண்டு.
1: அது வந்து பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா சின்னிய கோங்கல் கருணி ரசாகம்
0: சார் கமான் சார், நல்லா தான் பாடுறீங்க நீங்க, நல்லா பாடமெல்லாம் இல்ல. இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பிடித்த பாடல், நான் பாட ஆசைப்படுற பாடல் இன்னும் வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய பாடல் ஏதாவது இருக்குன்னா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். நிகழ்ச்சி நடத்த பாடல் அயன் படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள் 105.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதோடு.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நேயர்களே, இன்று 7:00 எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரி 5:31 ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பாடல் வந்து பாடவே வரமாட்டேங்குது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் எனக்கு இந்த ஒரு பாடல் மட்டும் இன்னும் எனக்கு பாட வரல அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு சாங் ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த சாங் எந்த சாங் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில மீன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேங்க சார்.
0: சூப்பர். சண்டே எல்லாம் எப்படி போச்சு?
1: சூப்பரா போயிட்டு இருக்குங்க சார். அந்த எஃப்எம் இருக்கும்போது என்னங்க சார் கவலை.
0: நன்றி. என்ன லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டீங்க?
1: லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு தேங்காய் தொகையல், பரங்கிக்காய் பொரியல், ரசம்.
0: ஓகே. நல்ல ஹெல்தியான நியூட்ரிஷியஸான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் எடுத்துக்கிங்க.
1: இயற்கை உணவு நிறைய சாப்பிடுவோம். புயல் கத்துது கேக்குதுங்களா?
0: சூப்பர் மாமா. ஆமா, பின்னாடி கேக்குது.
1: அங்க ஒரு மாமரம் இருக்கு, அதுல கத்திட்டு இருக்கு. இயற்கையே சூழலோட நாங்க இருக்கோம்.
0: சரிப்பா, கேக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: பியூர் வெஜிடேரியன், அதனால வெஜிடேரியன் தான். சண்டே ஸ்பெஷல் அதெல்லாம் கிடையாது.
0: ஓகே, ஃபைன் தான்.

0: சொன்ன மாதிரி.
1: சரி சரிம்மா சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு பாடல் எனக்கு பாடணும்னு ஆசை, ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அது வரவே இல்லை அப்படின்னு எந்த பாடல் சொல்லுவீங்க?
0: அது நிறைய இருக்குது. அது சினிமா பாட்டுலாம் அதை வரவே மாட்டேங்குதுங்க சார். இப்ப தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரி எல்லாம் நல்லா வந்துடும்.
1: ஓகே, இல்லை சினிமா பாடல்கள்ல நான் கேட்கறேன்.
0: அது அவ்வளவா வரமாட்டேங்குது. என்ன பாட்டுன்னா, இந்த நீயே நீயே நானே நீயே அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் வரவே மாட்டேங்குதுங்க சார் சினிமா பாடல்கள்லாம். அது மத்ததெல்லாம் இப்ப சூப்பரா வந்துடும். தேவாரம், திருவாசகம்லாம் அது வேணா பாடுறதுக்கு நல்லா வந்துருது. அது இந்த சினிமா பாட்டுகள் மட்டும் மனசுல பதியவே மாட்டேங்குது.
1: ஓகே, இல்ல இதுக்குன்னே இப்ப இந்த மாதிரி நிறைய இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருக்காங்க. சோ அந்த மாதிரி குரூப்ஸ் கூட நீங்க உங்களை நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் அப்படியே சூப்பரா பாட ஆரம்பிச்சிடலாம்.
0: இந்த செந்தாழம் பூவில் அந்த ஹம்மிங்லாம் வரவே மாட்டேங்குது. செந்தாழம் பூவில் வந்தாடும் செங்கல் என் மீது மோதுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம்.
1: உங்க கூட சேர்ந்து பின்னாடி குயிலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது.
0: அவங்களும் எங்களோட ரசிச்சுட்டு எம்ஃபாம் கேட்டுட்டே இருப்பாங்க சார்.
1: சூப்பர்மா, நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். எஸ், அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ,
2: ஹலோ. வணக்கம்ங்க.
1: வணக்கம்ங்க, யாருங்கிறது பேசுறீங்க?
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்தூர் கணேசன் பேசுறேன்.
1: கணேசன் சாருங்களா? கணேசன், ஓகே. எப்படி இருக்கீங்க சார்?
2: வருவாது.
1: முயற்சி பண்ணுங்க சார், ஏதோ ஓரளவுக்கு மேட்டிரலாம்ல. சிறப்பு, நன்றி சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். எஸ், ஸோ எல்லாருக்கும் அந்த ஏதோ ஒரு பாடல் இருக்குல்ல. இப்போ இவர் சொன்ன இந்த பாடல் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், அப்புறம் இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன அந்த ஒரு பாடல் அதிசய ராகம், இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் இது ஒரு பாடல் இருக்கும். இந்த பாட்டு நமக்கு வந்துடாதா அப்படின்ற மாதிரி ஏக்கம் இருக்கும்ல, பாடிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பாடல் எந்த பாடல், ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு பாடல். கால் பண்ணுங்கள் 298-6-00-38 அல்லது 295-2-05-54. ஓகே, ஸோ ஷோவோட அடுத்த பாடல் 1001 படத்திலிருந்து சூப்பராக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூடு.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 5:40 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் இந்த பாட்டு எனக்கு இப்போ வரைக்கும் பாட வரல அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாடல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாடலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபா ஜே இஸ்மாயில்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
1: பெரிய
0: அளவுல இஞ்சி பூண்டு அரைக்கணும்னா மிஷினை பயன்படுத்தலாம் இல்லையா? ஒரு புதிய தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. சோ நீங்க சொல்லுங்க, எனக்கு இந்த பாடல் பாடணும்னு ரொம்ப ஆசை. இப்போ வரைக்கும் எனக்கு வரலாம்னா எந்த ஒரு திரைப்பட பாடல் சொல்லுவீங்க?
1: யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க.
0: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ.
2: வணக்கம். வணக்கம். ஜெகண்டையில இருந்து கலீல் அமது பேசுறேன். ஸ்ரீஹரி அவர்களே,
0: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சிறப்பா இருக்கும்.
2: நம்ம குண்டுமேடு விஸ்வநாதன் வந்து பாடிட்டு ஒரே சிரிப்பு பண்ணிட்டு போயிட்டாரு.

0: நீங்க கிட்ட ரீச் ஆயிடலாம்.
1: ஜாலியா பேசலாமே.
0: அப்படிங்களா? என்ன கேக்குறீங்களா?
1: இப்ப
0: கிடைச்சிருச்சு.
1: எனக்கு வந்து தங்கமே நீயும் தமிழ் பாட்டும்

0: நாட்டுப்புறத்துல சொன்னதப்பா, பாடறி படிப்பறி பள்ளிக்கு வந்தானறி, ஏடறி எழுத்தறி எட்டு வர நானறியேன், எட்டுல எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கம் இல்லை, இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை. அந்த பாட்டு ரொம்ப நாளா நானும் ட்ரை பண்ணுவோம் சார், ஆனா அந்த சங்கீதம் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது.
1: நல்லா பாடுறீங்களே. இப்போ கால்ல ஆரம்பத்துல பேசின தேவிகாமி எடுத்துக்கும், அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்ச தேவிகாமி ஒரு சம்பந்தமே இல்லை. நானே ஒரு சிங்கர் ஷாக் ஆயிட்டேன், ஒரே நபர் தானா அப்படின்ற மாதிரி. ரொம்ப நல்லா பாடுறீங்க, ரொம்ப சூப்பரா பாடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி
0: நன்றி நன்றி சார்.
1: எஸ் இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல், பட் இந்த பாடல் எனக்கு இன்னும் இருக்கும் பாட வரல அப்படின்னா ஏதோ ஒரு பாடல் இருக்கும் இல்லையா, அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். ஷோவோட அடுத்த பாடல் ஆதவன் படத்திலிருந்து சூப்பராக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:51 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பாடல் வந்து பாட வரல அப்படின்ற மாதிரி. நம்ம எல்லாருக்கும் ஒரு சாங் இருக்கும் இல்லையா, அந்த பாடல் எந்த பாடல்? வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம். பெருங்குளிருந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: வள்ளிமா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். உங்க ரேடியோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு போன்ல அப்படியே பேசுங்க.
1: ஏய் பண்ணுங்க சார், ஃபேன் தான் ஓடுது.
0: ஃபேன் தான் ஓடுது, அதுக்கு எனக்கு எக்கோ அடிக்குது. சரிமா, சூப்பர் சார், நீங்க சொல்லுங்க.
1: எனக்கு வந்து அந்த நெஞ்சிருக்கும் வரை பாட்டுக்குல.
0: என்ன பாடல்? நெஞ்சிருக்கும் வரை என்ன படமும் இருக்கு பாடலும் இருக்கு, எதை சொல்றீங்க?
1: ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை, அந்த பாட்டு ஃபுல்லா பிடிக்கும்.
0: நினைக்கிறேன் பாட்டு பிடிச்சிருக்கு, எனக்கு போதெல்லாம் கேட்க முடியுது இல்ல, அது போதும் இல்லையா? சூப்பர், நன்றிமா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் ஷியரி சார்.
0: வணக்கம்.
2: நான் சிங்கச்சவன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து ரொம்ப நாள் முயற்சி போய் பிடிச்சிட்டேன்
0: சார். ஓகே, எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் ஜி.
0: ஓகே சொல்லுங்க.
2: எனக்கு இந்த சிந்து பைரவில ஜேசஸ் ஒரு பாட்டு பாடுவார் சார், எனக்கு இப்ப கூட வாயில் நோயில, உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள வாயில் நோயில.

0: ரொம்ப டஃப்பான சாங் சார் அது.
1: ஆமா ஆமா உண்மையிலே அது டஃப்பான சாங்.
0: அழகா பாடுற அந்த பாட்டை அதே மாதிரி முன்னாடி நம்ம நேரு சொன்ன மாதிரி ககக்கா கிக்கு கு ககக்கே குக்கு குக்கு கேக்கே
1: சிங்காரவேலன்.
0: இந்த பாட்டு ஆரம்பத்துல எல்லாம் எனக்கு சுத்தமா அந்த ககக்காவே வராது.
1: ஓகே,
0: இது இது மாதிரி டஃப்பான சாங்லாம் நம்ம எஸ்வி ஜெயசாஸ் ரொம்ப அழகா பாடி நம்ம தமிழ் மக்களுக்கு நிறைய விருந்தா படைச்சிருக்காங்க சார்.
1: சூப்பர், கண்டிப்பா கண்டிப்பா உண்மை.
0: பலரோட வந்து அந்த மருத்துவத்தை வந்து இது சரி பண்ணுது சார். அந்த பாடல்கள்லாம் நிறைய வயோதிகர்களுக்கு வந்து ஒரு மருத்துவமா இருக்கு சார். நிறைய பாடல்கள்
1: கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சார், நல்லா சொன்னீங்க. Thank you so much for calling. நன்றி
0: நன்றி நன்றி.
1: நிறைவு நேயர் வணக்கம். ரெயின்போ
2: ஹலோ. சூப்பர் சார், எனக்கு வந்து தனித்திரையில கண்ணத்தீவியல்லி காயோ இது வண்ணக்கிவி செய்த மாயோ பனி உதட்டில் என்னடி வெடிப்பு பனி காசியே வந்த வெடிப்பு கண்ணத்தில் என்னடி காயோ. அதுக்கு அது அதுக்கு மேல அந்த கண்ணாடியில போய் நின்னு பாரு, அதெல்லாம் வர மாட்டேங்குது சார்.
1: ஓகே, இதுவே இவ்வளவு சூப்பரா பாடிட்டீங்க. உங்க பேர் என்ன சார்? நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து நிறைய பாடல்கள் சொன்னாங்க. உண்மையிலேயே இப்போ ஒரு சிலர் சொன்ன அந்த சிங்காரவேலன் சாங்காக இருக்கட்டும், சிந்து பேரவி சாங்காக இருக்கட்டும், அதில் ஒரு ரெண்டு பேர் அந்த படத்துல ரெண்டு பாடல்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ கஷ்டமான பாடல்கள் தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மை, அது கேட்கறதுக்கும் நல்லாயிருக்கும், அதை நமக்கு வந்து பாடணும்னு ஆசையாக இருக்கும், பட் நமக்கு டக்குனு அது வந்து வரும் வராது. ஓகே, ஸோ கால் பண்ண அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் ஆம்பளை படத்துலேருந்து சூப்பராக வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருந்த 89.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச்சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்களித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு திரும்ப பெற்றுள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஓபன் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 296 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் கிரிக்கெட் போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. இனி தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் தத்தை மஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த கே. மாசிலாமணி அவர்களின் நெல் சாகுபடியில் மகசூலை பெருக்குவதற்கான வழிகள் குறித்த நேர்முகம்.

0: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: வணக்கம் நேர்களே, இன்றைய ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா தத்தைவஞ்சி கிராமத்தை சேர்ந்த கே மாசிலாமணி அவர்கள். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய விவசாய பின்புலம் என்ன? ரொம்ப வருஷமாக நீங்கள் பயிர் வச்சுட்டு வரீங்க. ஆல்மோஸ்ட் இப்போ உங்கள் வயது வந்து 60 தாண்டிட்டதா சொல்கிறீங்க. இன்னும் நீங்கள் விவசாயம் தொடர்ந்துட்டு இருக்கதா சொல்கிறீங்க. ஸோ உங்களுடைய விவசாய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி மாறுபட்டுருக்கு, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: அந்த நாளில் வந்து மாடு வச்சு கையில் வச்சு ஏர் வச்சுருவோம். ஏர் இது ஒரு சாலு ரெண்டு சாலு வச்சு ஏர் இது வரைச்சி களை கொத்தி வர்ற பயிர் வந்து மழை தேஞ்சாக அது வந்து பிற்பாடு கையில் அறுப்பறுத்து அதை கட்டு போட்டு கட்டி சுவம் அடிக்கி அரும்பு அடித்து அது இருந்த வீட்டில் வச்சு அப்புறம் விற்கிறதோ கொள்றதோ செய்துட்டு வீட்டுக்கு போட்ட அரிசி சாப்பாடு எடுத்து வச்சுருந்து விற்று அது பயன்படுத்தி காலங்கச்சும் கொடுத்துட்டு அதோடைய கட்டி போகலாம். இந்த தொழில் எங்கள் தொழில் அது. இப்போ வந்து அப்படி இல்லை, இப்போ வந்து டிராக்டர் ஆகிப்போச்சு. ரெண்டு மடிப்பு மடிப்போம், மூணு மடிப்பு மடிப்போம், மடிச்சுட்டு இறச்சிட்டு அதன் பிற்பாடு மழை பெஞ்சாக்கா பயிர் முளைச்சிடும். முளைச்ச பிற்பாடு களை வெட்டணும், களை கொத்தி அது வந்த பிற்பாடு ஒரு மாதம் கழித்து மறுபடியும் தண்ணி விழுந்தாக்கா மறுபடியும் மெல்லு இருந்தால் எடுத்துட்டு அதை விட்டுருவோம். ஏறு முன்னாடி கொஞ்சம் எரு ஓட்டி விட்டுருவோம். அது உரம் தான், வேறு வழி கிடையாது. அவ்வளோ மருந்து போட மாட்டோம், உரம் போடுவோம். அந்த எருவும் ஓட்டுவோம், அதுதான் சாணி எரு, ஆட்டு சாணி மாட்டு சாணி வச்சுருந்து அது மக்க போட்டு அப்படியே கொத்தி அதை புல்லாக அசிட்டு எழுதிடும். எல்லாம் அதோடு சரி, அதோடு முளைச்சி வந்த பிற்பாடு களை கொத்திட்டு பயிர் நல்லா நல்லா மேல் வரும். வந்த பிற்பாடு சூழ் மேலே கொஞ்சம் களை போட்டு நீக்கல் போடும், நீக்கல் போட்டு அது மாதிரி பயிர் கதிர் வந்துடும். கதிர் வந்த பிற்பாடு காமரம் அறுப்படுத்திட்டு இப்போ வந்து கையில் ஆற்று இப்போ அப்படி கிடையாது, மிஷின் இருக்குல்லா, அதை ஆற்று எத்தனை வீட்டு போட்டு காய வச்சு வீட்டில் அடிக்க வச்சுப்போம். தேவைப்பட்டது எடுத்து போயிட்டு மிஷினெலாம் விற்றுடுவோம். விற்று ஏதோ கடன் வச்சு வாங்குறோம்லா, அதெல்லாம் கொடுத்து யார் வெட்டுவோம். அதெல்லாம்
0: இன்னொன்று வந்து இப்போ நிறைய பேரோட பொதுவான ஒப்பீனியன் என்ன இருக்குன்னா, நெல்லில் வந்து அதிகமான லாபம் இல்லை, மகசூல் அதிகமாக இல்லை.

0: இல்லை அதனால் வந்து நாங்கள் மாற்று பயிருக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து இன்றைக்கும் அந்த சவாலான சூழ்நிலையிலையும் இத்தனைக்கும் உங்கள் ஊர் வந்து நம்ம சென்னைக்கு ரொம்ப அருகில் இருக்குது. ஸோ அந்த நகரமயமாக்கனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் தாண்டியும் இன்றளவும் நீங்கள் நெல் பயிர் தான் அதிகமாக சாகுபடி பண்ணுறதா சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி இதை வந்து ஒரு உறுதியான விஷயமாக செஞ்சிட்ருக்கீங்க? சவால்கள் வரும்பொழுது எப்படி அதை சமாளிக்கிறீங்க? இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள்.
1: நெல் வந்து பயிர் செய்கிறோம், செய்யும் போது அதனுடைய வளர்ச்சியில் வரும்போது கொஞ்சம் மழை அதிகமாக பெஞ்சால் வளர்ச்சல் கம்மியாகிடும், ஒரு மீடியமாக பெஞ்சாக்கா ஒரு திட்டமான பயிராக வரும். அந்த அடிப்படும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும். மழை திட்டமான பெஞ்சாக்கா எங்களுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். எல்லா பணம் போனது போனால் நல்லா நஷ்டம் நாசம் வரும்.
0: அதே மாதிரி இப்போ இதுக்கு நீர் மேலாண்மை தேவை. இது வந்து ஒரு 6 மாத பயிர் இல்லையா?
1: ஆமாம்.
0: ஸோ நீர் மேலாண்மை இதெல்லாம் எப்படி கையாளுறீங்க?
1: நீர்னால் தண்ணி இருக்குல்ல, ஆற்று ஒரு தண்ணி இருக்கும், மிஷின் வச்சுருக்கோம் கையில். அது முன்னே ஏற்றி அடிப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. மிஷின் வச்சு ஆயில் போட்டு இன்ஜின் வச்சு ஓட்டுவோம், ஓட்டிப்பாங்க. மழை பெஞ்சாக்கா பிரச்சனை கிடையாது.
0: இப்போ இதுக்கான விதை நெல்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்க? என்ன மாதிரி ரகங்கள்லாம் உங்கள் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது? இந்த விஷயங்களை கொஞ்சம்
1: வீடியோ ஆஃபீஸில் வந்து வாங்குவதுக்கு முன்னாடி, இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. கடைங்களுக்கு வந்துடும், அங்கங்கே கடைங்க இருக்குல்ல, அவங்களுக்கு வந்துடும், அங்கே விற்பாங்க. எங்களுக்கு ஒரு 10 ரூபா கூட்டி விற்பாங்க, அவ்வளோதான். நிற்க முடியாது, அதனால் போனோன்னு வாங்கி தயார் பண்ணி நாங்கள் கொஞ்சம் ஆறு போட்டு அங்கேருந்து வர்றதால நாங்கள் கொஞ்சம் காய் போட்டு எடுத்து செஞ்சு விதைப்போம்.
0: அதே மாதிரி இந்த விதை நெல்லை வந்து தேர்ந்தெடுக்கும் போது என்னென்ன மாதிரி பதத்தில் பார்த்து, எந்தெந்த பதத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்ற விஷயங்கள்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்து எடுக்கிறீங்க?
1: நாங்கள் என்ன பண்ணுவோம், எடுத்து வந்து ஒரு வேற வாங்கின்னு வருவோம், எடுத்து வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு பதம் பார்ப்போம். ஏன்னா நல்ல இதாக வருதுன்னு பார்த்துலாம் அதெல்லாம் பார்த்து அது முளைச்சிடும், முளைச்சி பார்த்துட்டு அது பின்னாடி அரைச்சோம், அரைச்சிட்டு ஈர பழுத்தம் வந்தால் பயிர் மேல் கிளம்பி வந்துடும். ஈரம் இல்லைன்னு வச்சு வராது, மழை பெஞ்சு தான் வரும். இல்லைப்பா நாற்று விடலாம், நாற்று விட்டால் நடு நடலாம்.
0: நெல் சாகுபடி குறித்து நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்த கேள்விக்கு போறது முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துருவோம்.

0: பாடல் இடைவேளை தொடர்ந்து ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் புன்னேரி தாலுகா தத்தைமஞ்சி கிராமத்தை சேர்ந்த கே மாசிலாமணி அவர்கள். ஐயா சொல்லுங்கள், இது வரைக்கும் வந்து நெல் சாகுபடி பற்றி நிறைய தகவல் கொடுத்துட்டே வந்தீங்க. இதில் வந்து நிறைய வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ற ஒரு சவாலும் இருக்குது. இன்றைக்கி வந்து வேளாண்மைக்கு வந்து ஆட்கள் வந்து கிடைக்க மாட்டேன்றாங்க, அதுக்கு பதிலாக வந்து நவீன தொழில்நுட்பங்கள்லாம் நிறைய மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு இப்படின்ற ஒரு ஒப்பீனியன்லாம் எல்லார்டையும் பரவிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இத்தனை ஆண்டுகள் விவசாயம் பார்த்ததில் நீங்கள் பார்த்த மாற்றங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, எப்படி வந்து அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, சில விஷயங்கள் பாதகமாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கூட பகிர்ந்துக்கோங்களேன்.
1: எவ்வளோ மாற்றமாகி போச்சு. இப்போது அந்த நாளில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ராகும் போல் நைட்லேயும் காவல் இருக்கணும், பட்டு மேலேயும் காவல் இருக்கணும், மாடு தொந்துருது, பில்லா பல விதமாக இருக்கும், எல்லாத்தையும் தாங்கி ஆர்த்தி அத்தனை மேட சரி நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அந்த நாளில். இப்போ அப்படி கிடையாது. நீ இருக்கிற சூழ்நிலை பார்க்க போனாக்கா, ஆனால் கையில் காசு இருந்தால் போகிறோம், வண்டி வந்தாக்கா இன்னும் ஒரு ஏக்கருக்கு ஒன்று பேசுவாங்க, கேட்டு விட்டு வேணாங்க, அவங்க ஒரு ஏக்கர் ஒரு சாலு ஓட்டுறது 1000 ரூபா கேட்பாங்க, அதை கொடுத்து அவங்க ஓட்டு போயிடுவோம், பிரச்சனை கிடையாது. இன்றைக்கே முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து அந்த நாளில் 1 ஏக்கர் 1 நாளைக்கு ஃபுல்லாக விழணும். நீங்கள் அப்படி இல்லை, 1 ஏக்கரில் முடிஞ்சு போதும் அந்த கதை. அதெல்லாம் நீங்கள் 10 ஏக்கர் அதிகமாக செய்யலாம், ஆனால் அது தகுந்த வருமானம் வரணும்.
0: அடுத்ததான் உங்களோட பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் எப்படி உங்களோட விளைச்சலை சந்தைப்படுத்துறீங்க?
1: நாங்கள் என்ன பண்ணுவோம், பயிர் செய்யணுமா, அடுத்த வந்து அது தனியாக ஒரு வீடு வச்சுருப்போம், ரூம் கட்டி வச்சுருப்போம், நெல் எடுத்து காய வச்சு பதம் பண்ணி எடுத்து வந்து அடிக்கிடுவோம், அடிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்போம், கொஞ்சம் 10 ரூபா கூடி வரும்போது விற்கலான்னு வச்சுருப்போம், வந்தால் ஒன்றா விற்றுருவோம், தேவைப்பட்ட நெல் எடுத்து காய வச்சு பதம் பண்ணி சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுப்போம். அதெல்லாம்
0: இப்போ நீங்கள் நெல்லை வந்து மில்லுக்கெலாம் கொடுக்குறீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: அந்த மில்லு கொடுத்துட்டு அதை திரும்ப வந்து நீங்கள் சந்தைப்படுத்தணுன்ற வாய்ப்புகள் ஏதாவது உங்களுக்கு நீங்களாகவே செய்ய முயலும் பொழுது அரசாங்கத்தோட உதவி திட்டங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதுங்களா? அந்த விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க?
1: ஏதோ சொசைட்டி போவோம், லோன் தருவாங்க வாங்குவோம், அந்த ஒரு டைம் வேணால் பணம் கட்டி வந்துடணும், மறுபடியும் வாங்குவோம், ஒரு நகை வைப்போம், இப்படி தான் போகுது.
0: இப்போ அதே மாதிரி இது வந்து 6 மாத கால பயிருன்றது கொஞ்சம் லாங் டைம் மாதிரி இது. இந்த சமயத்தில் நீங்கள் மற்ற வேறு என்னென்ன பயிர்கள்லாம் விளைய வைக்கிறீங்க, அதுலேருந்து எப்படி வருமானம் ஈட்டுறீங்க?
1: தச்சிட்டோம், பொட்டாசியிலேருந்து தை மாதத்தையும் அதனுடைய இந்த பயிருடைய வரலாம் வந்துடும். அது வந்த பிற்பாடு 10 டெல்லாம் முடிச்சிட்ட பிற்பாடு மறுபடியும் ஏறுவது ஒரு தரிசியோ ஒரு சின்ன பயிர், இந்த மிளகா செடி அதெல்லாம் ஒரு 3 மாதம் பயிர், 2 மாதம் பயிர் தான், அதெல்லாம் சின்ன செடிங்க, அதெல்லாம் நாற்று ஊற்றி விட்டு இது வச்சு பயன்படுத்திப்போம். அது ஒரு சித்திரை குளஸ் பண்ணிட்டு வந்தது, அது கூட தை மாதம் பிறந்தாக்கா 3 மாதத்தில் இது அந்த வேலை முடிஞ்சதால் தான். அதுக்கு வந்து தண்ணி வச்சுருவோம், பகல் தண்ணி தான் போகிறோம், அதை வச்சு பயன்படுத்தினு அதில் 10 ரூபா கிடைக்கும், ஒரு கீரையோ ஒரு மிளகா செடியோ ஒரு பச்சை பருப்பு இது அப்படி பயிரெலாம் செய்யலாம். தண்ணி அவள் தேவைப்பட பச்சை பருப்புலாம் அந்த விளைச்சோடு செடி, மிளகா செடி மட்டும் போதை போடணும், மஞ்சள் வெளிச்சு களை கொத்தி தண்ணி விட்டு சாம்பிள் அடுப்பு சாம்பிள்லாம் கொஞ்சம் தூணும், அது பூச்சிக்கு அது தடுப்பு. அதுதான்
0: நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துடுவோம்.

0: பாடல் இடைவெளியை தொடர்ந்து ஃபவுண்டர் சிட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா தத்தைமஞ்சி கிராமத்தை சேர்ந்த கே மாசிலாமணி அவர்கள். இப்போ வேளாண்மை பற்றி நிறையா சொல்லிட்டே வந்தீங்க. நெல் பயிர் சாகுபடி, மாற்றுப்பயிர்களாக நீங்கள் இந்த 3 மாதம் இடைவெளியில் வந்து மிளகாய் கீரை எல்லாம் போடுறதா சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இதை பேசும்பொழுது நீங்கள் இன்னொன்று என்ன சொன்னீங்க, இந்த ஆடு மாடுகள் வந்து மேய்ச்சல்லேருந்து பாதுகாக்கணும், இந்த விஷயம்லாம் சொல்லியிருந்தீங்க. விவசாயத்துக்கு எப்போவுமே உற்ற தோழனா சொல்கிறது வந்து ஆடு மாடு இந்த கால்நடைகள் தான் சொல்கிறாங்க. அந்த விதத்தில் நீங்களும் வந்து கால்நடைகள் வச்சுருக்கீங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி வளர்க்குறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி வருமானங்கள்லாம் கிடைக்கிது, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: மாடு வந்து பசு மாடு இருக்கும், எருமாடு வச்சுருப்போம், இந்த வயக்காட்டில் மேய்ப்போம். மேய்ச்சி உடனே கட்டணும்னாக்கா அது ஒரு கண்ணுன்னு போட்டாக்கா அதனுடைய பால் கறப்போம். அது தகுந்த போல் பில்லு கொஞ்சம் அறுத்து போட்டால் அது தின்னோம். கடைகளில் தவிடு வீடு வாங்கி வைப்போம். மாடு

0: தான் நல்லா கறந்து கூட பத்து ரூபா சம்பாதிக்கிறோம். பயிர் தந்து பாலை தந்து வீட்டு வந்து விற்பாங்க, இல்லை வெளியும் கொடுப்பாங்க. காலத்துக்கு அதே ஓட்டிங்க வந்தோம். இப்போ அவள் இல்லை, மாடெல்லாம் மாட்டுக்கு மேய்ப்பு கனிமேல் தான்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துடுவோம்.

0: பாடல் இடைவெளியை தொடர்ந்து ஃபவுண்டர் சிட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா தத்தைமஞ்சி கிராமத்தை சேர்ந்த கே மாசிலாமணி அவர்கள். இப்போ அதே மாதிரி உங்கள் ஊர் வந்து பழவேற்காடு ஏரிக்கு பக்கத்திலே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை முறையில் வந்து விவசாயம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்துக்கு உதவியாக இருக்குங்களா, இல்லை இந்த கடல் சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் ஏதாவது பொருளாதார லாபங்களை அடையிறீங்களா, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: விவசாயம் பார்த்துப்போம். விவசாயம் அடுத்தது என்ன பண்ணுவோம், இடைவெளி வருது பார், அந்த நேரம் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வருவோம். 6 மணிக்கு போய் கைகள் ஒன்று இருக்கும், அதுதான் அந்த இறையெல்லாம் இருக்கும். நைட்டில் போவோம், வந்து அதை வந்து காலைல விற்றுட்டு வருமானத்தை வச்சு அது சாப்பிடும். இதுலேயும் வந்து எங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும், அதில் ஒரு 10 ரூபா கிடைக்கும். இப்படி எங்கள் ரெண்டுக்கும் விவசாயத்துக்கும் அதுக்கும் தைச்சு இருக்கும் அப்படியே.
0: இப்போ நீங்கள் வந்து ஒரு 60 ஆண்டு காலமாக அந்த விவசாயம் செஞ்சுருக்கதா சொல்கிறீங்க இல்லையா, உங்களை பொறுத்த வரைக்கும் விவசாய சமூகம்ன்றது அன்னைக்கு காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி மாறுபட்டுருக்கு, இது இன்னும் மேம்படுறதுக்கு மக்கள் என்னென்ன முன்னெடுப்புகளை எடுக்கணும், இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
1: முன்னாடி இருந்ததை விட இப்போ எவ்வளோ மேல், அந்த காலத்தை விட இப்போ எவ்வளோ மேலே தான் இருக்குது. இன்றைக்கி பார்க்க போனாக்கா இதில் படித்து வரவும் நல்லா இன்றைக்கி முன்னேற்றம் வரலாம். இன்றைக்கி பார்க்க போனாக்கா இன்றைக்கி என்ன என்ன காலகட்டத்தில் வந்து அவங்க எல்லாம் படித்து மேலே தான் போகிறோம். சாப்பாடு விட்டால் போகணும் நமக்கு தெரியல, வந்து ஆகா இந்த வந்து பயிர் சேர்ந்தாக்கா அவங்களுக்கு நாங்களும் நம்மளும் போயிடலாம்.
0: நல்லா படித்த இளைஞர்கள் வரணும் விவசாயத்துக்கு வந்து
1: வந்து நல்லது.
0: இந்த விவசாய சமூகமும் சரி, ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக மாறுறதுக்கு எங்கள் ஆகாஷவாணி சென்னை சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
0: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
1: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
0: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின்

0: கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா, இது ரொம்ப உதவியா இருக்குமே.
0: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த 1 10-ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் மாதம் 26 தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 9 தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014 நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம் பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படும்.

இருக்கிறது. மாணாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000 மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவர பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, என்று செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100ஆண்டு பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வுபூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதை

ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026 ஆம் ஆண்டிலே முகம்மது கஜினி முதன்முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 ஆம் ஆண்டிலே கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆண்டே ஆகியிருந்தது. 1025 ஆம் ஆண்டிலே இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1ஆம் பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால் ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை, மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது, மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ்கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே,
சில நாட்களில்

அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு. பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ, இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங் இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகி இருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்துக் கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நில காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கி கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக

மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் ஆயிரக்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்து செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒரு முனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜிந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜிந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜிந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட்

மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவிக் குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிக அளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவிக் குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப் போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவிக் குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமானப்பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்துக்கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000+ மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டு தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவர் குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப் போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து

0: குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான ஸ்ரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000-க்கும் மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்றிருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

மணி 21 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிமைண்ட். நம் மனதை வருடக்கூடிய பல பல பழைய நினைவுகளை தூண்டக்கூடிய இனிமையான பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்காக பி சுசீலா அவர்கள் பாடிய அந்த ஒரு பாடலும், அதற்கு அடுத்த பாடல் சர்வர சுந்தரம் திரைப்படத்திற்காக பி சுசீலா அவர்கள் பாடிய அந்த இரண்டு சூப்பரான பாடலும் நம்மளுக்கு பேக் டு பேக் வரப்போகுது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:34 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிமைன் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச நிறைய பழைய நினைவுகளை நமக்கு தூண்டக்கூடிய இனிமையான பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் அந்த வரிசையில் நிகழ்ச்சியை நம்ம கேட்க போகின்ற அடுத்த இரண்டு பாடல்கள் எந்த படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய கேள்வி பிறந்ததன்று அப்படின்ற அந்த ஒரு பாடலும், அண்ட் அதற்கு அடுத்ததாக காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலில் ஒலித்த காதலிக்க நேரமில்லை அப்படின்ற அந்த இரண்டு பாடல்களும் நம்ம நிகழ்ச்சியில் பேக் டு பேக்காக நமக்காக வர இருக்கின்றது. இணைந்திருங்கள், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:47 ஆயிட்டிருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவில். நம்ம மனசுக்கு பிடித்த பழைய பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில நிறைவா நம்ம நிகழ்ச்சியில் ஒலிக்கப் போகின்ற இரண்டு பாடல்கள் எந்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், படுகோட்டி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அண்ட் பி சுசீலா அவர்கள் பாடிய பாட்டுக்கு பாட்டு எடுத்து அப்படின்ற அந்த பாடலும், அண்ட் அதற்கு அடுத்ததாக ஒலிக்க இருக்கின்ற பாடல் எந்த பாடல் எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் படத்திற்காக பி சுசீலா அவர்கள் பாடிய கண்கள் எங்கே சென்றன அங்கே அப்படின்ற அந்த ஒரு சூப்பரான ரொமான்டிக் பாடல் நம்ம நிகழ்ச்சியில் பேக் டு பேக்காக ரெண்டு பாடல்கள் நமக்காக வரப்போகுது நிறைவு பாடல்களாக. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே போமே சமுதோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இப்போ கேட்க போகிற நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. இரவு நேரங்களில் இது மாதிரியான இனிமையான பாடல்களை வந்து கேட்குறதே தனி சுகம்தான். சுற்றிலும் ஒரே அமைதி, கையில் ஒரு டீ, மனசில் சில பழைய நினைவுகள், அந்த நினைவுகளோடு சேர்ந்து ஒரு இனிமையான மெலோடி சாங். எப்படி இருக்கும்ல? அந்த மாதிரி மெலோடி சாங்ஸ் தான் வந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். முதலாவதாக வரக்கூடிய பாடல் மாற்றான் திரைப்படத்திற்காக பா விஜய் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் அட்டகாசமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

ஹலோ திரைப்படத்திற்காக அருமையான பாடல்களை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திற்காக ஜாவத் அலி குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மானின் இசையில் இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நான் உங்கள் ஆர்ஜே ராஜா.

நேரம் 11:20 நோக்கி போயிட்டுருக்கிற எந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் சில பாடல்கள் தாங்க நம்மளை சந்தோஷப்படுத்தும், சில பாடல்கள் நம்மளை பழைய நாட்களுக்கே கூட்டிகிட்டு போகும், இன்னும் சில பாடல்கள் யாரையும் நினைக்காம கேட்டாலும் யாரையோ நினைக்க வச்சிரும் அது. அப்படிப்பட்ட இனிமையான மெலோடி பாடல்களோடு உங்கள் இரவை இன்னும் அழகாக்க இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சி. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக கல்யாணி மேனன் குழுவினர் குரலில் கார்த்திக் நேஹா வரிகளில் கோவிந்த் வசந்தா இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 2.3 வித் மீ RJ ராஜா.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது. அன்பே ஆறுயிரே திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரல்ல, வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில.

எந்திரன் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டோம். நேரம் 11:34. இந்த இனிமையான இரவு வேளையில் அருமையான பாடல்களை தான் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் சீதாராமம் திரைப்படத்திற்காக எஸ்பிபி சரண் சிந்துரி குரலில், மதன் கார்கி வரிகளில், விஷால் சந்திரசேகர் இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் டம் கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல, விவேகா வரிகளில் டி இமானின் அட்டகாசமான இசையில்.

0: நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ், அடுத்ததாக நீங்கள் கேட்க போகிறது 12 மணியிலிருந்து இடைவிடாத பாடல்கள். காற்றின் மொழி, 1 மணிக்கு நீங்காத ரீங்காரம், 2 மணிக்கு தூங்காத விழிகள், 3 மணிக்கு இன்னிசை இரவுன்னு அடுத்தடுத்து இடைவிடாத இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக வரிசை கட்டி காத்திருக்கு. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல்களாக வருகிறது கற்றது தமிழ் மற்றும் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக. கற்றது தமிழ் திரைப்படத்திலிருந்து இளையராஜா குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காத.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

வானம் பொழிகின்ற மழையின் ஒலியில் கானம் பொன் வானம் என்னோடு சங்கீதம் இன்று பாடுகின்றதா மழை துளி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவது பாடலாக சௌபாக்யவதி என்ற திரைப்படத்திற்காக

சரிதா சரி மகரிம பனிதனிதா மபனி ரி சரி நீ சதனி ப மபனி சரி சனி சரி காரி சரி ரி சனி சனி பனி பம பம கபரி சனி சரி மபனிதா நிதா சரி மபனிதா நிதா.

நிறைவாக கேட்டது ஜெகதால பிரதாபன் திரைப்படத்திற்காக. நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் புரிசை இஎஸ் நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஏ சக்திவேல் அவர்கள் தவில். முதலில் கேட்கவிருப்பது மூலாதார மூர்த்தி என்ற பாபநாசம் சிவன் இயற்றியது ஹம்சத்வனி ராகத்தில் ஆதி தாளத்தில்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யோசனா கமல லோச்சனா எனும் ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனை கேட்கலாம். தர்பார் ராகத்தில் ஆதி தாளத்தில்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய வாஞ்சதோனு கர்ணரஞ்சனி ராகம் ஆதி தாளத்தில்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாசுதேவயனி எனும் ஸ்ரீ தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

இதுவரை புரிசை ES நாகலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். ஏ சக்திவேர் அவர்கள் தமிழ். நேரம் 5 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இணைந்திருக்கிறோம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில். முதலாவதாக வருவது ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுப்ரபாதம்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் கேட்கலாம்.